0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

ஓடும் திருநபியின் திருக்காதலை நாம் ஏந்தினாள். இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே எனதுயிரை.

0: பாடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: ஓர் 1000 மைல் பயணமே ஒரே ஒரு அடியில் தங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள், ஒரு ஸ்பெஷலான நாள். என்ன நாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இந்திய தேசத்துடைய விடுதலை திருநாள், சுதந்திர நாள். இந்த நாள் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் யாராலுமே வந்து மறக்க முடியாது. நம்மளுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்த நாளுக்காக பயங்கரமாக கஷ்டப்பட்டு அகிம்சை வழியிலையும் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்கள வெள்ளைக்காரங்களை வந்துட்டு எதிர்த்து இந்த நாளை வந்துட்டு நம்மளுக்கு பெற்று தந்திருக்காங்க இந்த ஒரு சுதந்திர நாளை. அதனால் இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்க சத்யா. அதே நேரத்தில் இன்னைக்கு வந்துட்டு சுதந்திர தின வாழ்த்துக்களையோடு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய கனவுகள் இருக்குங்க. ஆனால் இதை சாதிக்கணும், அப்படி ஆகணும், வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? கனவு பெருசாக இருக்குது, ஆனால் அதை அடைய வேண்டிய பாதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாதைக்கான முதல் அடியை நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்தடுத்த அடிகள் அதை தாங்கிக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போகிறோமோ அந்த விஷயத்தை நம்மளால் அடைய முடியும். அதனால் பல நேரம் அந்த முதல் அடியிலேயே வந்துட்டு எடுத்து வைக்காமல் நின்றுடுறோம். இப்போ வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு நேரம் இல்லை, என்னால் முடியுமா, என்கிட்ட வசதி இல்லையே, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அப்படி நிறைய வந்துட்டு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதை எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்ம முத அடி எடுத்து வச்சோம்னா அடுத்தடி தானாக போகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு போய்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், அப்படியே மேகமூட்டத்தோடு தான் இருக்குது வானம். பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு எது? இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு எது அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, உங்களோட பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே பிளேசியோடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா இது, சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: So சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய தமிழகத்தில் வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏடிடி 37 ரக நெல் வந்துட்டு கடந்த வாரத்தில் 23 ரூபாய், இப்போது 20 ரூபாய் அப்படி மாதிரி வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. வரத்து சீராக இருக்குது. கடந்த சில வாரங்களாகவே விலை உயர்ந்து காணப்பட்டு ஏடிடி 37 ரக நெல் விலை வந்துட்டு அண்டை மாநில நிலவுடைய வருகையால் விலை குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி முருங்கை விதைகள் இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 300 ரூபாய், இப்போ 350 ரூபாய் அப்படி மாதிரி தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. விளைச்சல் குறைவாக இருக்குது, முருங்கை விதை வரத்து குறைவாக இருக்குது அப்படின்னும், எண்ணெய்க்கான முருங்கை விலை விதை கிலோவுக்கு 300 ரூபாயாகவும் விதைப்புக்கான முருங்கை விதை விலை 1200 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டுருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விலை மேலும் உயர வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிளகு இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 710 ரூபாய், இந்த வாரத்தில் 708 ரூபாயாக குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வரத்து குறைவாக இருக்குது, அதே நேரம் விலையும் சற்று குறைஞ்சிருக்குது. இப்போதைக்கு மழை முடிஞ்சு வரத்து அதிகமாக இருக்கிறதுனால விலை மேலும் உயரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 18 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 56 ரூபாய், பெரிய வெங்காயம் 44 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், வால் கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 35 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்காங்காய் 35 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 90 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், புஷ்அவரை 60 ரூபாய், கேரட் 95 ரூபாய், மாங்காய் 40 ரூபாய். பழங்களில் வாழைப்பழம் 55 ரூபாய், புவன் வாழை 55 ரூபாய், தேன் வாழை 55 ரூபாய், ரஸ்தாலி 65 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 35 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அஸ்தம்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ரமேஷ் ஏன்டா கத்திட்டு இருக்க, என்னாச்சு?
4: ஹே ஃபூல், கத்திட்டு இருக்கனா? நான் எவ்வளவு பெரிய பாட்டு சக்கரவர்த்தி தெரியுமா? பாடிட்டு இருக்க மேன்.
3: இவ்வளவு பாடுறியே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
4: கேளு கேளு, என்கிட்ட கேட்க வேற யார்கிட்ட கேட்க போற?
3: ஒரு பாட்டு போட்டா மட்டும் ஆடவே முடியாது. அது என்ன பாட்டுன்னு தெரியுமா?
4: எனக்கு தெரியாத பாட்டா? அப்படி என்ன பாட்டு?
3: நிப்பாட்டு.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: நீரின்றி அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்துருக்குது. இப்போ நீங்கள் வந்து பேங்க் ஜாப் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இது. இணைஞ்சிருக்கீங்க சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தேசிய வங்கிகளில் காலி இடங்களுக்கு இப்போது தேர்வு அறிவிப்பை IBPS வந்துட்டு தேர்வாணையம் வெளியிட்டிருக்காங்க. வங்கிகளில் மொத்தமாக இப்போது 11,403 காலி இடங்கள் இருக்குது அப்படின்னும், என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா வாடிக்கையாளர் சேவை பணியாளர் பிரிவில் உத்தரப்பிரதேசத்தில் 1,713, கர்நாடகாவில் 1,414, மகாராஷ்டிராவில் 1,051, மேற்கு வங்கம்ல 946, தமிழகத்தில் 675 அப்படின்னு மொத்தமாக 11,403 இடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும், அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாவே போதும் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 20 வயசுலேருந்து 28 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை ப்ரிமினரி எக்ஸாம், அதுக்கப்புறமா மெயின் எக்ஸாம், இந்த ரெண்டு முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹850, SCST பிரிவினருக்கு ₹175 கட்டணம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 21/8/2026 அன்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா IBPS.IN IBPS.IN அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. வர 21ஆம் தேதி கடைசி நாள் அன்னைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா IBPS.IN அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ₹850 வந்துட்டு பதிவு கட்டணம். SCST பிரிவினருக்கு ₹175 அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 20 வயசுலேருந்து 28 வயசு இருக்கக்கூடிய பட்டப்படிப்பு முடிச்ச யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில்தலி போடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் தங்கத்துடைய விலை பவுனுக்கு காலையில் 1440 ரூபாய் குறைஞ்சி சாயங்காலம் 1280 ரூபாய் வந்து அதிகமாக இருக்குது. இப்படி மாதிரி தான் தெரிவிச்சுக்காங்க. தமிழகத்தில் நேற்று காலையில் ஆபரண தங்கத்துடைய விலை பவுனுக்கு 1440 ரூபாய் வந்துட்டு குறைஞ்ச நிலையில் சாயங்காலம் திரும்பவும் 1280 ரூபாய் வரைக்குமே அதிகமாக இருக்குது. அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 காரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,220 ரூபாய்க்கும் பவுனுக்கு 1,13,760 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 260 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று காலையில் தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 180 ரூபாய் குறைஞ்சி 14,440 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி பவுனுக்கு 1,440 ரூபாய் சரிவடைஞ்சி 1,12,320 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருந்துச்சு. வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைஞ்சி 255 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று சாயங்காலம் தங்கத்தோட விலை கிராமுக்கு 160 ரூபாய் அதிகமாகி 14,200 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருந்திருக்கு. பவுனுக்கு 1,280 ரூபாய் அதிகமாகி 1,13,600 ரூபாய்க்குமே வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இப்போ வெள்ளியோடைய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னும், இதையடுத்து நேற்று தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 160 ரூபாய், வெள்ளியோடைய விலை 5,000 ரூபாய் வரைக்குமே இப்போ குறைஞ்சிருக்குது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோடைய விலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நேற்று மட்டுமே காலையில் குறைஞ்சி திரும்ப சாயங்காலம் அதிகமாக இருக்குது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,015 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,12,120 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,45,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 5.40 காசுகள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது நம்மளுடைய இந்தியாவில் பொருளாதாரத்தில் மொத்த விலை பணவீக்கம் வந்துட்டு 9.78% குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களுடைய விலை சற்று குறைந்ததை அடுத்து ஜூலை மாதத்துடைய நாட்டுடைய மொத்த விலை பணவீக்கம் வந்துட்டு 9.78% வந்துட்டு குறைஞ்சிருக்கு. முந்தைய ஜூன் மாசத்தில் மொத்த விலை பணவீக்கம் வந்துட்டு 9.87% இருந்திருக்குது. இந்த வருஷம் வந்துட்டு குறைஞ்சிருக்குது இந்த மாதம். அதே மாதிரி இது பற்றி மத்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எரிபொருள் மற்றும் மின்சார பிரிவு பணவீக்கம் ஜூலை மாசத்துடைய அதாவது ஜூன் மாசத்துடைய 27.41% இருந்த நிலையில் இப்போ ஜூலை மாசத்தில் 20.5% சரிவடைஞ்சிருக்குது அப்படின்னும், உணவுப் பொருட்களுடைய பணவீக்கம் 5.49% 5.44% சற்றே குறைஞ்சிருக்குது அப்படின்னும், அதே வேளையில் தயாரிப்பு பொருட்களுடைய பணவீக்கம் 7.48% 8.29% அதிகமாகிருக்குது. அடுத்த 5 ஆண்டுகளில் மொத்த விலை குறியீட்டு முறை படிப்படியாக கைவிடப்பட்டு பிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய உற்பத்தி விலை குறியீட்டு முறை முழுமையாக அமல்படுத்தப்படும் அப்படிங்க மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஜூலை மாதத்திலுமே உற்பத்தியாளர்களுக்கான விலை குறியீடு மாற்றம் இல்லாமல் 9.6% அப்படிங்க மாதிரி தான் வந்துட்டு நீடிச்சிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இனி வரக்கூடிய நாட்களில் பணவீக்கம் எப்படி இருக்க போகுது, குறைய போகுதா இல்லை அதிகமாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரியும். அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 80.70 அடியாகவும் நீரிருப்பு 42.65 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 6247 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1500 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நீர்வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி 8000 கனஅடி அப்படி மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 6247 கனஅடி அப்படி மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 1500 கனஅடியாக இருக்குது. நீர் வரத்தை விட நீர் திறப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது நீர்வரத்து மற்றும் நீர் திறப்பு அப்படிங்கிறது. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, இப்போ ஓணம் பண்டிகை கொண்டாட போறாங்க இல்லையா, இந்த ஓணம் பண்டிகைக்காக சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தெலுங்கானாவுடைய சார்லப்பள்ளி டு கோட்டயம் இடையே சிறப்பு வார ரயில் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுபடி நாளையிலிருந்து வர 30ஆம் தேதி வரைக்குமே ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் காலையில் 7:15 மணிக்கு சார்லப்பள்ளியில் புறப்படக்கூடிய ரயில் திங்கட்கிழமை மதியம் 12:25 மணிக்கு கோட்டயத்தை அடையும். அப்படினும் நைட்டு 10:50 ஜோலார்பேட்டை, நள்ளிரவு 12:35 சேலம், 1:35 ஈரோடு, அதிகாலை 2:25 திருப்பூர், 5:15 போத்தனூரில் நின்று போகும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மறுமார்க்க ரயில் வர 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே திங்கட்கிழமை நாட்களில் சாயங்காலம் 4:45 கோட்டயத்தில் இருந்து புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12:30 மணிக்கு சார்லப்பள்ளியை அடையும். அப்படின்னும் நைட்டு 11:00 போத்தனூர், 11:30 திருப்பூர், 12:50 ஈரோடு, அதிகாலை 2:00 மணிக்கு சேலம், காலையில் 4:45 மணிக்கு ஜோலார்பேட்டையில் நின்று போகும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவிர நல்குண்டா, மிரியாலா குண்டா, குண்டூர், தெனாலி, பாபட்லா, சிராலமா, ஓங்கோல், நெல்லூர், ரேணிகுண்டா, காட்பாடி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்டேஷன்கள் எல்லாத்துலேயுமே நின்று போகும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம சிலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணகோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, வின்சென்ட் ஜங்ஷன், சிறுநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டுப்போங்க. அதே மாதிரி இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு எது, இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு எது அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். இப்போ அடுத்தது அசோக் சரவணோடைய அடி ராட்ன போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வாங்குறதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே இவெண்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இவெண்ட் நடக்க போகுது.
2: 4 வயதுல இருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு, திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுடனே நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர் திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ஏன்டா கத்திட்டு இருக்க, என்னாச்சு?
2: ஹே ஃபூல், கத்திட்டு இருக்கனா? நான் எவ்வளவு பெரிய பாட்டு சக்கரவர்த்தி தெரியுமா? பாடிட்டு இருக்க மேன்.
1: இவ்வளவு பாடுறியே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: கேளு கேளு. என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போற?
1: ஒரு பாட்டு போட்டா மட்டும் ஆடவே முடியாது. அது என்ன பாட்டுன்னு தெரியுமா?
2: எனக்கு தெரியாத பாட்டா? அப்படி என்ன பாட்டு?
1: நிப்பாட்டு.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
2: இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேங்க் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதுவும் கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் நம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. நினச்சிருக்கீங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. சிறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சி கழக வங்கியில் காலியாக இருக்கக்கூடிய 50 கிரெடிட் அனலிஸ்ட் பணியிடங்களுக்கு வந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது அப்படிமாதான் சொல்லியிருக்காங்க. அதாவது சிட்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேங்கில் வந்து கிரெடிட் அனலிஸ்ட் பணிக்காக வந்து இப்போது அறிவிப்பு வெளியே இருக்குது. என்னென்ன இவங்களுக்கு வந்து கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னா, சிஏ முடிச்சிருந்தா போதும், அது முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது சிஏ முடிக்கிற மாதிரி வந்து சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான வயது வரம்பு 28 வயசுக்குள்ளார நீங்கள் வந்துட்டு இருக்கணும். இவங்களுக்கான தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம், எதுவுமே கட்டணம் செலுத்த தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 20/8/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா ICAIplacements.ICAI.org ICAIplacements.ICAI.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 20ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. சிஏ முடிச்சிருக்கணும், வயது வரம்பு 28 வயசுக்குள்ளார இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை, நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு, யார் அப்படின்னா சவுந்தரராஜன் அவர்கள் வந்துட்டு வெற்றிலைக்காரனூர் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் சத்யா என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சவுந்தரராஜன். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அடையணும்னு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட கனவுகள் எல்லாமே நினைவாகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டுருக்குது. அந்த பாட்டுக்கு அப்புறமா உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்டுமே வெயிட்டில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலையா மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர்க்கா பக்கத்துல இருக்க வடக்கம்பீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு மகனம் எவ்வளவு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளை வெடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு
6: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பை எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காக வேறு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நம்ம எல்லாமே வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நம்ம வந்துட்டோங்க. ஏன்னா வந்துட்டு ஃபோனுடைய மோகம் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு உடனே வந்துட்டு ரீல்ஸ் பார்க்கறது, அப்புறமா வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரீல்ஸ் பார்க்கறது, ஃபோன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் இப்போ வந்து 2025 வருஷத்தோட ஒப்பிடும்போது மனிதர்கள் பேசுறது 30% வரைக்குமே குறைஞ்சிருக்கு தான். ஒரு நாளைக்கே வந்துட்டு சராசரியாக 12,792 வார்த்தைகள் மட்டும்தான் மனிதர்கள் பேசுறதா வந்துட்டு ஒரு புது ஆய்வில் வந்துட்டு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஆன்லைன் சேவைகள், சேட்டிங் இது மாதிரியான செயலிகளுடைய ஆதிக்கத்தின் மூலமாக மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படி மாதிரி வந்துட்டு இந்த ஆய்வின் மூலமாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது உண்மையான விஷயம் தாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போது நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயமா தான் வந்துட்டு இப்போ மாறிடுச்சு. காரணம் என்னன்னா சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் பார்க்கறது, அப்புறமா வந்துட்டு சேட் பண்ணுறது, இது மூலமாகவே வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை வந்துட்டு போயிடுதே தவிர அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் வந்துட்டு நிறைய விஷயங்களே இப்போ உண்மையாக அவங்க கூட இருந்துட்டு வருது. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள், சோசியல் மீடியா ட்ரெண்டிங் மாதிரியான நிறைய விஷயங்கள், அப்புறமா வந்துட்டு பயங்கர வேடிக்கையான விஷயங்கள் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க. குரு அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் மாதிரியான பயங்கர ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ், வேடிக்கையான அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸை கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள குரு அவங்களோட அந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்ம நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அடுத்ததாக இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா சுதந்திரத்தின் உண்மையான வெளிப்பாடு உரிமைகளை பெறுவதா கடமையாற்றுவதா. சுதந்திரத்தின் உண்மையான வெளிப்பாடு உரிமைகளை பெறுவதா கடமையாற்றுவதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழே இயங்கி வரக்கூடிய அலுவலகங்களில் காலியாக இருக்கக்கூடிய ஆற்றுப்படுத்துனர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழே இயங்கி வரக்கூடிய அலுவலகங்களில் காலியாக இருக்கக்கூடிய ஆற்றுப்படுத்துனர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னும், இது பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழே இயங்கி வரக்கூடிய அரசு கூர்நோக்கு இல்லத்தில் காலியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆற்றுப்படுத்துனர் பணியிடத்துக்கும், அது மட்டும் இல்லாமல் சேலம் ஐயன் திருமாளிகை அன்னை சத்யா அம்மையார் திரு நினைவு அரசு குழந்தைகள் இல்லத்தில் காலியாக இருக்கக்கூடிய 2 ஆற்றுப்படுத்தினர் பணியிடத்திற்கும் மொத்தமாக சேர்த்து 3 பெண் ஆற்றுப்படுத்தினர்கள் காலி பணியிடங்களை மதிப்பூதிய அடிப்படையில் நிரப்பப்பட இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கு உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்துதலில் முதுகலை பட்டம் பெற்ற விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்துடன் கூடிய சான்றிதழ்களை 11/9/2026 அன்னைக்கு சாயங்காலம் 5:30 மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அறை எண் 415 தளம் மாவட்ட ஆட்சியரகம் சேலம் 63600 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இதுக்கான தொகுப்பு உரிமை வந்துட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின மேலும் தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தை நேர்லையோ அப்படி இல்லைனா 0427241596 அப்படிங்கிற தொலைபேசி நம்பர்லையும் நீ தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இது வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக, நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா சத்யா அவர்கள் வந்துட்டு அள்ளிக்குட்டை பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சத்யா, உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன கனவுகள்லாம் நீங்கள் கண்டிங்களோ அந்த கனவுகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கருடைய யாரு அவ எங்க இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட

0: சிரித்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இப்போ அடுத்ததா உங்களுக்காக வரையறுக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா, நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு எது, இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் 1947 ஆகஸ்ட் 15. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், சுப்பிரமணி அண்ணா தருமபுரியில இருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியில இருந்தும், ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், சித்ரா பகவதி அக்கா திருச்சியிலிருந்தும், துர்காதேவி அக்கா திருச்சியிலிருந்தும், பார்த்திபன் அண்ணா அதுக்கப்புறமா ஸ்ரீஜாக்கா தாதகாப்பட்டியிலிருந்தும், சஞ்சய் அண்ணா அதுக்கப்புறமா தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியிலிருந்தும், சித்ரா அக்கா அன்னூர்லேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவியா, தனேஷ், சுபாஷ், தினேஷ், கண்ணன் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களோட பதில பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதே மாதிரி ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாத்துக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே வந்துட்டு தெரிவிச்சுக்கிட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன். திரும்ப மண்டே உங்களுமே மீட் பண்ண வரேன் நிறைய அப்டேட்ஸோட. அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபினர்களை மண்டே மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, எல்லாருக்குமே சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள். என்றைக்கும் விட இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த நாள் எவ்வளோ சிறப்புடையது அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். இருந்தாலும் எல்லா அதாவது காலையில் இருந்து வரும்போது எல்லாருமே அவங்களுடைய முகத்தில் இன்றைக்கி வந்து அந்த ஒரு புத்துணர்ச்சி, அவங்க வந்து அந்த குளிச்சுட்டு தேசிய கொடியோட அப்படியே ரொம்ப ஹாப்பியாக வந்து வெளியே வர்றது தெரிஞ்சதுங்க. ஒவ்வொருத்தருடைய ஃபேஸ் பார்க்கும்போதும் மற்ற நாட்களில் பார்க்குறத விட இன்றைக்கி வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தேசத்துக்காக போராடின தியாகிகளை நினைவு கூர்றது வழக்கம். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாகை சூடவாவில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு 10 செகண்ட் டைமு, அந்த 10 செகண்டுக்குள்ளார 3 சுதந்திர போராட்ட தியாகிகள் வீரர்களுடைய பேர்களை வந்து சொல்லலாம். நம்ம கூட வந்து முதல் நேயராக மாணிக்கம் அண்ணா மங்களபுரத்துலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா தியாகிகள் வீரர்கள் பேர் சொல்லணும்னா டைம் ஸ்டார்ட்.
2: மகாத்மா காந்தி, வ.உ. சிதம்பரனார்,
1: மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம் அண்ணா வந்து இன்னைக்கு விளையாண்டாங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. தொடர்ந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த கேம் விளையாண்டுட்டே இருக்கலாம். இப்ப பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா, இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க, நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்த

0: ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, எல்லாருக்குமே வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே ஒரு புத்துணர்ச்சியோடு இந்த நாளை வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லார் முகத்துலேயும் அந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது. இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால ஒரு சூப்பரான கேம் விளாண்டுட்டுருக்கோம். நம்ம கூட வந்து இப்போ திருப்பூர் மூலவனூர் ஆதவன் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். நான் நாகராஜ் அவர்களுக்கு
1: வணக்கம். வணக்கம் அண்ணா.
2: பிரதீபா அவங்க எல்லாம் வரல?
1: இல்லை இல்லைங்க, நான் இன்னைக்கு நான் மட்டும்தாங்க நான் வந்திருக்கிறேன்.
2: ஓ
1: சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு வந்து கேம் என்னன்னாங்கன்னா, ஒரு 10 செகண்ட் டைம்னா அதுக்குள்ளார 4 சுதந்திர போராட்ட தியாகிகள் வீரர்களுடைய பேர்கள் சொல்லணும்னா ஸ்டார்ட்
2: பண்ணிடலாமாங்கண்ணா?
1: அண்ணா ஸ்டார்ட். ஆ சொல்லலாங்கண்ணா ஸ்டார்ட்.
2: வாவு சிதம்பரனார், ராணி மங்கம்மாள், பாலகங்கர் தேவ், தாதா பாய்,
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. இன்னைக்கு டே வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. எல்லா நாளும் சிறப்பாக போகும், இன்னைக்கு நாள் வந்து சிறப்போ சிறப்பு. அதற்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சுதந்திர தினம். அந்த காலையில் அந்த குழந்தைகளுடைய முகத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா சின்ன வயசில் எல்லாருக்குமே வந்து அந்த விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கொடி ஏற்றுறதுக்காகவே அன்னைக்கு ஸ்கூலுக்கு போவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க அப்படின்றது. இன்றைக்கி நான் காலையில் வரும்போது பஸ்ஸெல்லாம் வந்து நிறைய குழந்தைகள்லாம் வந்து வந்தாங்க. மற்ற நாளில் விட இன்றைக்கி கொஞ்சம் குழந்தைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அவங்க முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் வந்து தெரிஞ்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த நாள் கொடுத்துருக்கு அப்படின்னா அது உண்மையிலே வந்து கிரேட் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து இன்றைக்கி கேம் விளாண்டுகிட்டே இருக்கலாம். நேர்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ரமேஷ் ஏன்டா கத்திட்டு இருக்க, என்னாச்சு?
4: ஹே ஃபூல், கத்திட்டு இருக்கனா? நான் எவ்வளவு பெரிய பாட்டு சக்கரவர்த்தி தெரியுமா? பாடிட்டு இருக்க மேன்.
3: இவ்வளவு பாடுறியே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
4: கேளு கேளு. என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போற?
3: ஒரு பாட்டு போட்டா மட்டும் ஆடவே முடியாது. அது என்ன பாட்டுன்னு தெரியுமா?
4: எனக்கு தெரியாத பாட்டா? அப்படி என்ன பாட்டு?
3: நிப்பாட்டு.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: என்பது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 வீர மண்ணின் விடுதலை நாள்.
3: வீரம் கொண்ட மண் இது, விடுதலை கொண்ட நாள் இது.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
5: வாகை சூடவா,
6: வாகை சூடவா நிகழ்ச்சியில இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா நம்ம வந்து விளையாண்டுட்டே இருக்கிறோம். நம்ம நேயர்களும் வந்து கால் பண்ணி இன்னைக்கு கேம்ல வந்து விளையாண்டுட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு கேம் அப்படின்றது இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அதாவது போன இதில் பேசின நேயர்கள் கூட விளையாண்டோம் இல்லையா, அந்த கேம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நம்ம கூட வந்து கொடுமுடியிலிருந்து கோவிந்தசாமி அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா வணக்கம். அண்ணா எப்படி அண்ணா இருக்கீங்க? சூப்பர் சூப்பருங்கண்ணா, ரொம்ப சூப்பராக விளையாண்டிங்கண்ணா, நன்றி நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. கொடுமுடியிலேருந்து கோவிந்தசாமி அண்ணா விளையாண்டாங்க. அதாவது இன்னைக்கு நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் அவங்க பண்ண தியாகங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு சொல்லக்கூடிய ஒரு நாளாகவும் அதே நேரத்தில் அவங்கள நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இருக்குங்க. ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுமதி அப்படின்றது இருக்குங்க. இந்த நாளில் நம்ம அவங்கள நினைவு கூறதுக்கான காரணம் இந்த இண்டிபெண்டன் அப்படின்ற இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக அவங்க பண்ண தியாகங்கள், அவங்களுடைய அந்த இயல்பான வாழ்க்கையை விட்டுட்டு அவங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு நாட்டு மக்களுக்காக இந்த சுதந்திரத்துக்காக அவங்க போராடினது ஒரு பெரிய விஷயம். இந்த நாளில் அவங்க நினைவு கூறதும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாகை சுடவா கேமில் நிகழ்ச்சியில் நம்ம வந்து கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம், நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்றைக்கி முழுவதுமே ஒளிபரப்பாகிட்டே இருக்கும், நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம். அது குறிப்பாக சேலத்தின் மூங்கல் நிகழ்ச்சியில் நம்ம சேலத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி அவர்களுடைய படையில் இருந்த பழனிசாமி ஐயாவுடைய மகன் வந்து நம்ம கூட இணைஞ்சு பேசுகிறாங்க, பெரியசாமி ஐயா. அதாவது அவங்க அப்பா பற்றின நினைவுகளையும் அவரோட வாழ்க்கை பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இன்றைக்கி 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் சேலத்தின் மூங்கல் நிகழ்ச்சியில் நீங்கள் நம்ம சோனா எஃப்எம்ல வந்து கேட்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி முழுவதுமே நிகழ்ச்சிகள் இருக்குது. லேசா லேசா சிறப்பு நிகழ்ச்சியில் பெண்கள் அவங்களுடைய சுதந்திரம் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றியும் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 வாகை சூடவா நிகழ்ச்சி.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கிறேங்க. உங்கள் கூட இன்றைக்கி என்ன கேம் விளாண்டுட்ருக்குறோம் அப்படின்னா, இந்த சுந்தர தினத்தை முன்னிட்டு ஒரு நேஷன் சம்மந்தப்பட்ட கேம் தான் விளாண்டுட்ருக்குறோம். அதே மாதிரி நம்ம கூட வந்து நேயர்கள் இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டுருக்குறாங்க, வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி கேமும் விளாண்டுட்டுருக்குறாங்க. நம்ம கூட இன்னொரு நேயர் வந்து இணைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய கால் வந்து கட்டாயிருச்சு, திரும்பவும் தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி. அதே மாதிரி நம்மளுடைய சோனா எஃப்எம் நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பாகிட்டே இருக்கிறோம். நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் சேலத்தின் முங்கல் சிறப்பு நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுந்தர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய படையில் இருந்த பழனிசாமி ஐயாவுடைய மகன் பெரியசாமி ஐயா அவருடைய அப்பா பற்றி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் கட்டாயமாக வந்து கேட்கலாம். தொடர்ந்து நம்ம கூட வந்து ஒரு நேயர் வந்து இணைஞ்சாங்க, அவங்களுடைய கால் திரும்பவும் வந்து கட்டாயிருச்சு, அவங்ககிட்ட வந்து தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் இன்றைக்கி கேமில் வந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையனுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து விளையாடலாம். நம்ம நிலையன் 9787707. தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, பாடல்களை தொடர்ந்து விளையாடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ரொம்ப சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு. நம்மளுடைய தேசத்துக்காக போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்மளுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காலையிலேருந்து எல்லாருடைய முகத்துலேயும் அந்த புத்துணர்ச்சி வந்து தெரிஞ்சிட்ருக்கு. தொடர்ச்சியாக நம்ம கூட வந்து இன்றைக்கி கேம் விளையாடுறதுக்காக காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க நாகராஜ்?
1: அண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். முதற்கு சோனா பண்பலையை கேட்டு பண்றதுபடி அனைத்து அபிஷத்தங்களுக்கும் பற்றிய மனமாச இனிய சுதந்திர தினத்தல் வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்ங்க அண்ணா உங்களுக்கும். அண்ணா இன்னைக்கு வந்து கேம் என்னன்னா,
2: பேரளவில் மட்டும் இல்லாம இன்னையாலுமே நல்ல சூப்பரா சுதந்திரம் அப்படிங்கறது கிடைக்கணும். இந்த சமயத்துல சுதந்திரத்துக்காக பாடுத்து தியாகிகள், நம்ம தேசத்துக்காக உழைத்த தலைவர்கள் அவர்களுடைய அடிப்படைய சேவையை நினைத்து நாம் போட்டி கொள்ள வேண்டும். அதுதான்
1: அண்ணா 10 செகண்ட்ல தமிழ்நாட்டுல இருந்து போராடின ஒரு 4 தியாகிகளுடைய பெயர்கள் வந்து சொல்லணுங்க.
2: திருப்பூர் குமரன், அவர் ஒண்ணுதான் எனக்கு தெரியும்.
1: சரி, ஓகே, ஓகேங்கண்ணா.
2: அப்புறமா சுப்பிரமணியம் அப்படின்னு ஒருவர் அவர் தெரியும்.
1: ஓகேங்கண்ணா, ரெண்டு பேர் சொல்லிடுறீங்க. சூப்பர் சூப்பருங்கண்ணா, நன்றி நன்றிங்கண்ணா. நீ கால் பண்ணி வரலாம். நன்றி,
2: தேங்க் யூ ஸோ மச். இந்த டே சூப்பரா அமைட்டோம் நாகராஜ்.
1: நன்றிங்கண்ணா, நன்றி. காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணா நம்ம கூட வந்து கால் பண்ணி இன்னைக்கு வாகை சூடவா கேம் வந்து விளையாண்டாங்க. அதே மாதிரி திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நம்ம சோனா எஃப்எம்ல சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பாகிட்டே இருக்கும். நேயர்கள் கேட்டுகிட்டே வந்து இருக்கலாம். அதுவும் குறிப்பாக வந்து இன்னைக்கு 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி, அதே மாதிரி லேசா லேசா நிகழ்ச்சி, சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி. அதாவது இந்த நிகழ்ச்சியில் சுதந்திர தினம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும், நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. தொடர்ந்து கேம்ஸ் விளையாண்டுகிட்டே இருக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு ரொம்ப சூப்பராக வந்து இன்றைக்கி நம்ம இந்த நாளை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி வாகை சூடவாலையும் இண்டிபெண்டன்ஸ் டே சம்மந்தப்பட்ட ஒரு கேம் தான் விளையாண்டுட்ருக்குறோம். நம்ம கூட நேயர்கள் தொடர்ந்து இணைஞ்சு இந்த கேம் வந்து விளையாண்டுட்ருக்குறாங்க. எல்லாருக்குமே வந்து மீண்டும் ஒரு முறை இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம் அக்கா.
2: அனைவருக்கும் மற்றும் நம் அன்பு நேயர் உறவுகள் அனைவருக்கும் இனிமையான சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அக்கா. அக்கா இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒரு 10 செகண்ட் டைம் வந்து இருக்குங்கக்கா. அந்த 10 செகண்டுக்குள்ளார தமிழ்நாட்டில் இருந்து சுதந்திர போராட்டத்துக்கு போராடின வீரர்கள் தியாகிகளுடைய பெயர்கள் வந்து சொல்லணுங்கக்கா. நீங்கள் டைம் ஸ்டார்ட் நவுங்கக்கா. ஆ ஸ்டார்ட்டுங்கக்கா. ஒன்,
2: மகாத்மா காந்தியடிகள்,
1: அக்கா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க,
2: அப்புறம் இவரு, ஐயோ, பிள்ளையாடி வள்ளியம்மை,

0: சரிங்கக்கா சரிங்கக்கா, டைம் முடிஞ்சிச்சு. சரிங்கக்கா சரிங்கக்கா.
1: அப்புறம் வந்து
0: சரிங்கக்கா, அவ்வளோதான், நீங்க சொல்லிட்டீங்க, விளாண்டுட்டீங்க, நன்றி நன்றிங்கக்கா. நீங்க ஏழு பேர் சொல்லிட்டீங்கக்கா. சரிங்க சரிங்கக்கா, நன்றி நன்றி.
1: எல்லாரும்
0: சொன்னாங்கக்கா, நன்றிங்கக்கா. ஆமா ஆமாங்கக்கா. கலைச்செல்வேக்கா ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. நேயர்கள், நீங்களும் வந்து இன்னைக்கு கேம்ல விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம நிலையனுக்கு நீங்க வந்து கால் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787701078. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சோனாயஃபம்ல ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த பாடலுக்கும் நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: நண்பர்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS ஸ்டைல்.
1: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங்ஸ், அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS ஸ்டைல்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவெண்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு, திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்துல இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது இரண்டாவது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் மூன்றாவது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுடனே நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அசுவமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதை நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா,
6: வாகை சூடவா நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, ரொம்ப ஒரு எல்லாருமே வந்து நம்மளுடைய அந்த தியாகிகளை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ எல்லாருமே வந்து இன்றைக்கி கொடியெலாம் வந்து ஏற்றி இந்த ஒரு நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு நாளில் நம்ம கூட வந்து நேயர்கள் வந்து கேம்ஸ் விளையாண்டுட்ருக்குறாங்க. அப்படி டால்மியா காலனி பாஸ்கர் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
7: வணக்கம். அண்ணா
6: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்கண்ணா, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேங்கண்ணா. அண்ணா இன்றைக்கி கேம் வந்து என்ன அப்படின்னாங்கன்னா, ஒரு 10 செகண்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 4 சுந்தர போராட்ட தியாகிகளுடைய பேர்களை வந்து சொல்லணுங்கண்ணா. ஸ்டார்ட்
7: பண்ணலாமாங்கண்ணா?
6: ஸ்டார்டிங்ண்ணா.
7: வீரன் சென்னன், வீரபாண்டிய கப்பல், ராவுடன்
6: சூப்பர் சூப்பருங்கண்ணா, இத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப சிறப்புங்க. நன்றி நன்றிங்க. டால்மியா காலனியிலேருந்து பாஸ்கரனா கால் பண்ணி நம்ம கூட வந்து விளையாண்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து சுதந்திர போராட்டத்துக்கு போராடின வீரர்கள் தியாகிகளுடைய பேர்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளவு பேர் வந்து போராடி இருக்கிறாங்க அப்படின்றது தமிழ்நாட்டுக்கும் பெருமை. அதே மாதிரி நம்ம சேலத்தை சேர்ந்தவங்களும் வந்து போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்காங்க. அதுவும் குறிப்பாக சேலத்தை சேர்ந்த பழனிசாமி ஐயா, நேதாஜி அவர்களுடைய அந்த ஒரு படையில் வந்து இருந்திருக்கிறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, அதுக்கப்புறம் பூட்டான், இந்த நாடுகளுக்கு வந்து போயிட்டு அப்போ இரண்டாம் உலக போகிறப்ப வந்து போராடி இருக்கிறாங்க. ஸோ அவருடைய மகன் பெரியசாமி அவர்கள் இன்றைக்கி சேலத்தின் உங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து பேச போகிறாரு. 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் அவங்க அப்பா பற்றின நிறைய நினைவுகளை வந்து பகிர்ந்திருக்கிறாரு. நீங்கள் வந்து கேட்கலாம் நம்ம சோனாயகம்ல. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நம்ம வந்து விளையாண்டுகிட்டே இருக்கிற அங்கேயுமே இப்போ பாட்டு கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ஏன்டா கத்திட்டு இருக்க, என்னாச்சு?
2: ஹே ஃபூல், கத்திட்டு இருக்கனா? நான் எவ்வளவு பெரிய பாட்டு சக்கரவர்த்தி தெரியுமா? பாடிட்டு இருக்க மேன்.
1: இவ்வளவு பாடுறியே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: கேளு கேளு. என்கிட்ட கேட்க வேற யார்கிட்ட கேட்க போற?
1: ஒரு பாட்டு போட்டா மட்டும் ஆடவே முடியாது. அது என்ன பாட்டுன்னு தெரியுமா?
2: எனக்கு தெரியாத பாட்டா? அப்படி என்ன பாட்டு?
1: நிப்பாட்டு.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.
3: சோனா எஃப்எம் 107.8 வீர மண்ணின் விடுதலை நாள்.
4: வண்ணங்கள் வேறானாலும் இந்தியர்கள் ஒன்றானோம்.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: வாகை சூடவா நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கிறேங்க. உங்க கூட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு வாகை சூடவா கேம்ல என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு 10 செகண்ட்ல நான் கேட்கிற கேள்விக்கு அவங்க வந்து பதில் சொல்லணும். அப்படி நம்ம கூட வந்து யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, மாசனாங்கப்பட்டியில இருந்து சதீஷ் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
4: காலை வணக்கம்.
3: அண்ணா காலை வணக்கம். அண்ணா போராட்ட வீரர்கள் அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சொல்லுங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர போராட்ட வீரர்களும் தியாகிகளும் அவங்களுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல புலித்தேவர் அவர்களுடைய அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து தமிழ்நாட்டில் முதல் முதல்ல போர்க்குடிவை இருக்கிய ஒரு மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபம் கப்பம் கட்ட மறுத்து பறி கட்ட முடியாது மண்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரத்தோடு போராடுங்க பாஞ்சாலங்குறிச்சி மன்னர். ஸோ இந்த மாதிரி வந்து பெருமைகளை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம சுந்தர தினத்தை முன்னிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருப்போம். நம்ம சோனா எஃப்எம்லேயும் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிட்டே இருக்குது. நம்ம நிகழ்ச்சிகள் பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம நிலையை எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். தொடர்ந்து நேயர்கள் கூட விளாண்டுகிட்டே இருக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டு

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா,
6: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்களை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே, ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். நம்ம சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகளை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த நாளில் நம்ம வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இந்த ஒரு நாளில் வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கூட வந்து இந்த டைமில் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஆட்டையம்பட்டி ராம் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
7: வணக்கம். நான் எழுத்தாளர் அனைவர்களுக்கும், நேயர் அனைவர்களுக்கும் சுந்தர தின நல்வாழ்த்துக்கள்.
6: அண்ணா சுந்தர தின நல்வாழ்த்துக்கள்ண்ணா உங்களுக்கும்.
7: ஆட்டையம்பட்டி ராம் அண்ணா.
6: ஆங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு கேம் என்ன அப்படின்னாங்கன்னா, 10 செகண்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் 4 பேர் சொல்லணுங்கண்ணா.
7: 4 பேருங்களா?
6: டைம் ஸ்டார்ட்டுங்கண்ணா.
7: முதல்ல நினைக்கிறது நம்ம மகாத்மா காந்திங்க தந்தை.
6: சரிங்கண்ணா, சரிங்கண்ணா.
7: 2வது பாபு சிறந்தனார் கப்பல் ஓட்டி தமிழர்.
6: ஆங்கண்ணா.
7: அடுத்தது ஜவஹர்லால் நேரு.
6: சரிங்கண்ணா, சரிங்கண்ணா.
7: காமராஜ்.
6: சரிங்கண்ணா,
7: காமராஜ்.
6: ஆங்கண்ணா. அண்ணா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து சொல்லணும், நீங்க ஆனா இந்தியாவில இருந்து சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பருங்கண்ணா, சூப்பர். நன்றி, நன்றி, நன்றிங்கண்ணா, நன்றி. ஆட்டையம்பட்டியில இருந்து ராம் அண்ணா நம்ம கூட வந்து பகிர்ந்திருந்தாங்க. சுந்தர போராட்ட தியாகிகளுடைய, போராட்ட வீரர்களுடைய பேர்களை வந்து பகிர்ந்திருந்தாங்க. நன்றிங்கண்ணா. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடல்களை தொடர்ந்து நம்ம வந்து நேயர்கள் கூட கேம் விளாண்டுட்டே இருக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 வாகை சூடவா நிகழ்ச்சி.
8: வணக்கம், என்னுடைய பெயர் சேலம் சாந்தி. நான் ஒரு நாட்டுப்புற பாடகி, பட்டிமன்ற பேச்சாளர். வந்து சும்மாவா கிடைச்சது சுதந்திரம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்கேன். சும்மாவா கிடைச்சது சுதந்திரம், அட சும்மாவா, நமக்கு சும்மாவா கிடைச்சது சுதந்திரம், அதை சொல்லி போட்ட உங்க மனம் கலங்கிடும். சும்மாவா கிடைச்சது சுதந்திரம், அதை சொல்லி போட்ட உங்க மனம் கலங்கிடும். நம்ம முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரம், நம்ம முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரம், மூச்சு காத்து போல பாத்துக்கணும் அணுதினம், மூச்சு காத்து போல பாத்துக்கணும் அணுதினம். சும்மாவா நமக்கு கிடைச்சது சுதந்திரம், அதை சொல்லி புட்ட நம் உங்க மனம் கலங்கிடும். ஆயிரம் ஆயிரம் அன்பரெல்லாம் அடிபட்டு வாங்கி தந்த சுதந்திரம், சிறையில செக்கிழுத்து வாங்கி தந்த சுதந்திரம், லட்சக்கணக்கான தியாகிகள்லாம், லட்சக்கணக்கான தியாகிகள்லாம், ரத்தம் சிந்தி ராத்திரியில் வாங்கி தந்த சுதந்திரம், ரத்தம் சிந்தி ராத்திரியில் வாங்கி தந்த சுதந்திரம், நமக்கு சும்மாவா கிடைச்சது சுதந்திரம், அதை சொல்லி புட்ட உங்க மனம் கலங்கிடும். நாட்டு தந்தையும் செக்கிழுத்த செம்மலும் கொடிகாத்த குமரனும் குண்டுபட்டு வாங்கி தந்த சுதந்திரம், நாட்டு தந்தையும் செக்கிழுத்த செம்மலும் கொடிகாத்த குமரனும் குண்டுபட்டு வாங்கி தந்த சுதந்திரம், கோயில் சாமி போல பாத்துக்கணும் அணுதினம், நம்ம கோயில் சாமி போல பாத்துக்கணும் அணுதினம். சும்மாவா நமக்கு சும்மாவா, நமக்கு சும்மாவா கிடைச்சது சுதந்திரம், அத சொல்லி போட்டவங்க மனம் கலங்கிடும். நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மீண்டும் ஒரு முறை எல்லாருக்குமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த நாளில் நம்மளுடைய இந்த தேசத்துக்காக சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகளை நினைவு கூறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து இப்போ வாகை சூடவா கேம் விளையாடுறதுக்கு யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, தருமபுரியிலேருந்து ராஜேஸ்வரி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா
3: வணக்கம். ஏறுவாடி தருமபுரி மாவட்டம் ஏறுவாடி விட்டு எம் ராஜேஸ்வரி பேசுறேன். நிலைக்கு அனைவரும் எப்படி இருக்கீங்க? இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
2: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.

0: எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்கக்கா. அக்கா ஒரு 10 செகண்ட் டைமுங்கக்கா, அதுக்குள்ளார தமிழ்நாட்டை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் வீரர்கள் பேர் சொல்லணுங்கக்கா. டைம் ஸ்டார்ட் நவ்.
1: திருப்பூர குமரன், அப்புறம் இது மணலூர் மாணிக்கம், தருமபுரி தீர்த்தகரியார்.
0: சூப்பர் சூப்பருங்கக்கா, சூப்பரா சொன்னீங்க, அதிகமாகவும் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. நன்றி
1: நன்றி.
0: ராஜேஸ்வரியாக்கா ரொம்ப சூப்பராக வந்து விளையாண்டாங்க இன்னைக்கு. நேர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க அப்படின்னு வந்து சொல்லாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. அதே நேரத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு மட்டுமே இல்லாமல் இந்தியா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தேசத்துக்காக அந்த ரத்தம் சிந்தி போராடின தியாகிகள் எல்லாரையுமே நம்ம வந்து நினைவு கூறணும். அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்து போராடின தியாகிகளையும் நம்ம வந்து நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்புறேன். மீண்டும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி நீ ஃபுல்லாக வந்து கேட்டுகிட்டே இருங்க. சுந்தர தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம சோனாயகம்ல ஒளிபரப்பாயிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக சேலத்தின் மூங்கல் நிகழ்ச்சி 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும். சேலத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி படையில் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்ட பழனிசாமி ஐயாவுடைய பையன் பெரியசாமி அவர்கள் இன்றைக்கி வந்து நம்ம கூட இணைஞ்சு தன்னுடைய தந்தை பற்றி நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி 6 மணிக்கு லேசா லேசா நிகழ்ச்சி, பெண்களுக்கான விடுதலை எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்றத பற்றி அந்த நிகழ்ச்சியும் நீங்கள் கேட்கலாம். நான் வந்து கிளம்புறேன். பாய் பாய் நேர்களே.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நீலகிரி விவசாயிகளுக்கு கை கொடுக்கக்கூடிய நுண்ணீர் பாசனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பருவநிலை மாற்ற சவால்களுக்கு மத்தியிலையும் தண்ணீரை மிகச்சிறந்த முறையில சேமிச்சு அதிக பரப்பளவுல சாகுபடி செய்யக்கூடிய நோக்குல நீலகிரி மாவட்ட மலை காய்கறி விவசாயிகள் மத்தியில நுண்ணீர் பாசன முறை அண்மை காலமா அமோக வரவேற்பை பெற்று வருதுன்னு சொல்லலாம். நீலகிரி மாவட்டத்துல பிரதான வாழ்வாதாரமா தேயிலை மற்றும் மலை காய்கறி விவசாயம் விளங்கி வருது. வழக்கமா தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகள் மூலமா ஆண்டுல 6 மாதங்களுக்கு இங்க தடை இல்லாம மழை பொழிவு கிடைக்குது. ஆனா அண்மை கால புவி வெப்பமயமாதல் மற்றும் தீவிர பருவநிலை மாற்றம் காரணமா பருவமழை போதிய நேரத்துல பெய்யறதில்ல. சில நேரங்கள்ல அதீத மழையும் சில சமயங்கள்ல கடுமையான வறட்சியும் நிலவுது. இத்தகைய சூழல்ல நீர் ஆதாரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து மோட்டார் பம்புகள் மூலமா தண்ணீர் எடுத்து விளை நிலங்களுக்கு பாய்ச்ச வேண்டிய கட்டாயம் விவசாயிகளுக்கு ஏற்படுது. பாரம்பரிய தெளிப்பான்கள் மூலமா தண்ணீர் பாய்ச்சிறப்ப சரிவு பாங்கான நிலங்கள்ல நீர் நிலத்துக்குள்ளார இறங்காம தாழ்வான பகுதிகளை நோக்கி ஓடி வீணா போகுது. விவசாயிகளோட வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லும் போது தற்போதைய காலகட்டத்துல குறைஞ்ச தண்ணீரை திறம்பட பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் அவசியமா இருக்கு. அந்த வகையில தோட்டக்கலை துறை அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய நுண்ணீர் பாசன திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு. நீலகிரியில சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லிட்டு 2 முறைகள் பின்பற்றப்படுது. சொட்டு நீர் பாசனத்துல நீர் நேரடியா பயிர்களோட வேர் பகுதிக்கு செலுத்தப்படுறதுனால மிக குறைஞ்ச நீரை கொண்டு அதிக பரப்பளவுல சாகுபடி செய்ய முடியுது. இதன் மூலமா உரமிடுறது எளிதாகிறதோட தேவையற்ற இடங்கள்ல களைகள் வளர்றதும் கட்டுப்படுத்தப்படுது. அறிவியல் பூர்வமா அளவிடப்பட்ட நீர் மட்டுமே பயிருக்கு வழங்கப்படுறதுனால ஒரு சொட்டு நீர் கூட வீணாகிறது இல்ல. தோட்டக்கலை துறை இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்கும் போது இது பத்தி தோட்டக்கலை துறை இணை இயக்குனர் நவநீதா சொல்றப்ப, நீலகிரி மாவட்டத்துல நடப்பு 2026-27 நிதி ஆண்டுல நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழே 515 ஹெக்டேர் பரப்பளவுல இந்த தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மாநில அரசோட இந்த மானிய திட்டத்தின் கீழே சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% முழு மானியமும் பெரிய விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுது. சொட்டு நீர் பாசனம் அமைச்ச விவசாயிகள் 7 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் அதே நிலத்துக்கு மானியம் பெற தகுதியுடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தெளிப்பு நீர் பாசனம் அமைச்சிருக்கவங்க 3 ஆண்டுகளுக்கு அப்புறமா இன்னொரு தடவை சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுக்கான மானியத்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்துல பயன்பெற விரும்பக்கூடிய விவசாயிகள் உரிய அடையாள அட்டைகள், குடும்ப அட்டை, புகைப்படம், சிட்டா, அடங்கல், வங்கி கணக்கு புத்தகம், நில வரைபடம் மற்றும் சிறு குறு விவசாயிகள் சான்றிதழ் போன்ற ஆவணங்களோட தங்களோட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை அணுகலாம், இல்லனா அரசு இணையதளத்துல நேரடியா பதிவு செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இத வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் சேலம் சாந்தி. நான் ஒரு நாட்டுப்புற பாடகி, பட்டிமன்ற பேச்சாளர். பாரதி பத்தி ஒரு பாடல் எழுதியிருக்கேன். எட்டய புறத்து இளைய கவி, எட்டய புறத்து இளைய கவி, எங்களுக்கு அவன் நல்ல கவி. எட்டய புறத்து இளைய கவி, எங்களுக்கு அவன் நல்ல கவி. எல்லோருக்கும் ஏற்ற கவி, எல்லோருக்கும் ஏற்ற கவி, ஏழையாக வாழ்ந்த கவி. எல்லோருக்கும் ஏற்ற கவி, ஏழையாக வாழ்ந்த கவி. உலகம் போற்றும் அன்பு கவி, அந்த உத்தமனாம் பாரதி. உலகம் போற்றும் அன்பு கவி, உத்தமனே அந்த பாரதி. எட்டய புறத்திலைய கவி, எங்களுக்கு அவன் நல்ல கவி. பெண்கள் விடுதலை வேண்டும் என்று அவன் போராடி போராடி சொன்ன கவி. பெண்கள் விடுதலை வேண்டும் என்று அவன் போராடி போராடி சொன்ன கவி. அந்த பொன்மகனை போற்றி பாட பெண்கள் எல்லாம் கூடி வாருங்கடி.

0: படறிய படிப்பறிய பாமரரும் அறியும்படி, படறிய படிப்பறிய பாமரரும் அறியும்படி, பாரதி எழுதி வச்சான் பண்பான அறிவு கவி, பாரதி எழுதி வச்சான் பண்பான அறிவு கவி. அவன் நாட்டுக்கு தந்தான நல்ல கவி, அவன் வீட்டுக்கு தந்தான இன்ப கவி, நாட்டுக்கு தந்தான அன்பு கவி, அவன் வீட்டுக்கு தந்தான இன்ப கவி. அந்த மானும் மயிலும் குயிலும் கூட கூட பாட சொன்ன கவி, அந்த காக மயிலும் குயிலும் கூட கூட பாட சொன்ன கவி. எட்டு திசைகளும் கொட்டி முழங்கிட ஓங்கரமாகவே வந்த கவி, எட்டு திசைகளும் கொட்டி முழங்கிட ஓங்கரமாகவே வந்த கவி. உலகம் போற்றும் அன்பு கவி உத்தமனவன் பாரதி. நன்றி.
1: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS ஸ்டைல்.
2: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
1: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங்ஸ், அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
2: JDS ஸ்டைல்ஸ், டால்மியா போர்டரில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
3: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மை.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவா வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டாரம் கருப்பஞ்சாவடி கிராமத்துல இருந்து குமரகுரு ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப எந்தெந்த மருந்து என்னென்ன அளவு வந்து நம்ம பயிர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: ஏக்கருக்கு 1 கிலோ கண்டிப்பா, ஒரு வாழை ஒரு டேங்குக்கு 100 கிராம் கண்டிப்பா போட்டு, நோய் மருந்து பூச்சி மருந்து அடிக்கும் போது அது கூட சேர்த்து போடணும் முதல்ல. ரெண்டாவது மருந்து அடிக்கணும்னு முடிவு பண்ணும் போது அந்த டிஏபி காம்பினேஷன் உள்ள உரம் இருக்குது, அதுவும் நீரில் கரையக்கூடிய உரம், அதை வந்து வாங்கி அதே மாதிரி 1 ஏக்கருக்கு 1 கிலோ போடணும். 3வது மருந்து அடிக்கும் போது கடைசியில அடிக்கும் போது அப்ப என்ன பண்ணா, 0050 என்கிற பொட்டாஷ் மட்டும் இருக்கும், அதை வாங்கி 1 ஏக்கருக்கு 1 கிலோ அடிச்சீங்கன்னா திரட்சியான காய் கிடைக்கும், போக்கு காய் வராது. ஏக்கருக்கு சராசரியில இருந்து 50 ல் இருந்து 60 கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து இதை பயன்படுத்தி நல்ல லாபத்தை பெறும்போது நாம வந்து கண்ணு கருத்துமா இதுல செயல்படணும், அப்பதான் நமக்கு லாபம் கிடைக்கும். இப்ப என்ன பொறுத்த அளவுக்கு நான் வந்து விதைக்காய் தான் விற்பனை பண்றேன். அதாவது வேளாண்மை துறையில நம்ம பதிவு செஞ்சு 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை பண்றோம். இது எனக்கு நல்ல லாபத்தை கிடைக்குது, அது ஒண்ணும் மாற்றம் கிடையாது. இப்ப நெல் சாகுபடியாதான் சரி அல்லது மணிலா சாகுபடியாதான் சரி, விதை உற்பத்தியில நம்ம முன்னணியா நான் வந்து 20 வருஷமா விதை உற்பத்தி தான் பண்ணிட்டு வரேன். ஆமா, நான் நெல் வந்து 6.59 இப்போதைக்கு தற்போது இருக்குது, பிஆர்ஐ 10 மணிலா வந்து இப்போதைக்குரிய டேகர் பயிர் வச்சிருக்கோம். பன்னீர் கரும்பு பொங்கலுக்கு நம்ம பொங்கல் பரிசு தொகுப்புல கொடுப்பாங்க அரசாங்கம், அது வந்து 2 ஏக்கர் பயிர் வச்சுட்டு இருக்கோம். கரும்பு பொறுத்த அளவுக்கு அது ரொம்ப என்ன இதோட ரொம்ப மோசமா செயல்படணுமா, அதுல என்னன்னு கேட்டா குழந்தை புள்ள மாதிரி பன்னீர் கரும்பு பொறுத்த அளவுக்கு. இப்ப சித்திரப்பட்டத்துல நாங்க பயிர் வைப்போம், சித்திரப்பாசத்துல சித்திரை வைகாசியில சித்திர மாசம் கடைசியிலும் வைகாசியிலும் பசுத்தியும் அது விதைக்கண்ணைகள் வந்து விதைக்கண்ணை வந்து நாங்களே விதைக்கண்ணை வச்சிருக்கோம். விதைக்கண்ணை போட்டு கீழே அடியில என்ன பண்ணா 1 மூட்டை யூரியாவும் அந்த பூச்சி மருந்து நம்ம சொல்லக்கூடிய பூச்சி மருந்து வந்து 1 20 கிலோ ரெண்டையும் கலந்து அது கூட டிஏபியோ அல்லது கலப்பு உரத்தோ ஏதாவது ஒரு உரத்தை 1/2 மூட்டை கலந்து எல்லாத்தையும் கலந்து கலவையா இதை தனியாகவும் அதுக்கடுத்து சூப்பர் வந்து ஏக்கருக்கு 2 மூட்டை அது தனியா இருக்கணும். தனியா நம்ம 3 அடிக்கு 3 அடி அல்லது 3.5 அடிக்கு 3.5 அடி பார் அமைச்சு அந்த பார்ல வந்து இது அடியில போட்டு நம்ம வந்து கரும்பு காரணியை மூடிட்டு தண்ணி பாய்ச்ச வேண்டும். நன்றிமா.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கரும்பு விவசாயம் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க ஐயா வந்து. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ஏன்டா கத்திட்டு இருக்க, என்னாச்சு?
2: ஹே ஃபூல், கத்திட்டு இருக்கனா? நான் எவ்வளவு பெரிய பாட்டு சக்கரவர்த்தி தெரியுமா? பாடிட்டு இருக்க மேன்.
1: இவ்வளவு பாடுறியே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: கேளு கேளு. என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போற?
1: ஒரு பாட்டு போட்டா மட்டும் ஆடவே முடியாது. அது என்ன பாட்டுன்னு தெரியுமா?
2: எனக்கு தெரியாத பாட்டா? அப்படி என்ன பாட்டு?
1: நிப்பாட்டு.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: அட ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: ஒரு துளி நீர்தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம். நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க வந்து கிழங்கு விவசாயம் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்ம கிழங்கு விவசாயம் நிறைய பேர் வந்து பண்ணிருப்போம் சேலம் மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு இது ஒரு அனுபவமா இருக்குங்க. என்னன்றத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அப்புறம் சும்மா என்ன மாட்டில் என்ன வருவாய் வருது, அது செலவு பண்ணுறதுக்கும் வர்றதுக்கும் சரியாக போய்டும். ஏதோ பொழப்பு, ஏதோ பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்றேன், அப்புறம் கூட்டியாரேன், பால் ரெண்டு நேரம் கொண்டு போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு மாட்டுக்கு தீனிலும் சோளம் வச்சிருந்தாங்க, ஒரு வெயிலில் வரக்குள்ளே போகிறாங்களாம், பயிர் வந்து எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. அந்த மில்லுக்கு பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது, பையன் ஒருத்தந்தான், அப்புறம் பொண்ணு 3, பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு, பையனுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, பையன் 1 பொண்ணு 1, பள்ளிக்கூடம் போகிறாங்க, மருமகள் வேலையில் இருக்குது, பையனும் நர்சஸுக்கு போகிறான். இங்கே வந்து செலவு அதிகமாகும். இப்போ ஒரு 1 ஏக்கர் வந்து 100 மூட்டை 120 மூட்டை கிழங்கு வந்தால் ஒரு கட்டுப்படி ஆகும். நம்ம செலவு வந்து எப்படியும் ஒரு 8000-10000 ஆகும் ஒரு 1 ஏக்கருக்கு கிழங்கு வைக்கிற செலவு. அதாவது லேபரை உழவு ஓட்டுறது, டிராக்டர் கூலி கொடுக்கறது, மறுபடி பார் போடுறது, குச்சி நடவு வைக்கிறது, மறுபடி களை 2-3 களை வெட்டுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7-10-5000 ஒரு 1 ஏக்கருக்கு. நாம் கிழங்கு எடுக்கக்குள்ளே செடியில் கிழங்கு அவுட்டன் அதிகமாக வந்தால் விலையும் கூடுதலாக இருந்தால் அதிகமாக வரும். விலை கூடுதல் இல்லாத கம்மியாக இருந்து, விளைச்சலும் கம்மியாக இருந்து விலையும் கம்மியாக இருந்தால் செலவு பண்ணுற வருவாய் வருது. இந்த வருஷம்லாம் ஒன்றுமே இல்லை, செலவு பண்ண காசே வரல. 60-70 மூட்டை தான் கிழங்கு வந்தது, செலவு 10-15000 ஆச்சு. அதனால் இதுக்கு மேலே கிழங்கும் வைக்கக்கூடாது. அதாவது இங்கே லேபரும் கிடைக்கிறதில்ல. கிழங்கு வச்சா ஒரு 10 ஆளாவது ஆள் வேணும் வெட்டுறதுக்கு. 2-3 பேரை வச்சுக்கிட்டால ஏரி வேலைக்கு போயிடுறாங்க. 2-3 பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இது ஒரு ஆள் செய்கிற வேலை இல்லை, 10 பேர் செய்கிற வேலை. அதை 2 பேரை வச்சுக்கிட்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சம், இப்போ இந்த தலைவில் இருந்து 1 ஏக்கர் வெட்டிக்கிட்டு போகிறதுக்குள்ள 10 நாள் 12 நாள் ஆகிடும். மறுபடியும் இந்த ஆரம்பத்தில் வெட்டின பில்லு மறுபடியும் வந்துடும். ஆச்சா, அப்புறம் அவன் கிழங்கு வந்து நாம் புடிங்கிட்டு போய் போடுறதில்ல. புரோக்கர் காட்டுக்கு வரோம், கிழங்கு புடிங்கிட்டு போய் சாம்பிள் போகிறான் மில்லுக்கு. அதாவது அந்த கிழங்கு எவ்வளோ அவுட்டுன்னு வருது அப்படின்ட்டு பார்க்குறோம். அதாவது பாயிண்ட்டு கணக்கு, பாயிண்ட்டு இவ்வளவுன்னு கணக்கு அவன் போட்டு பார்த்துட்டு ஏன் செலவில், அதாவது அவன் புரோக்கர் செலவில் நான் எடுத்துக்கிறேன், லாரி வாடகை, புழுங்க கூலி எல்லாம் அவனுது. டன்னுக்கு இவ்வளோ, டன்னுன்னா 1000 கிலோ, நமக்கு டன்னுக்கு இவ்வளோன்னு மொத்தமாக இவ்வளோன்னு பணம் கொடுத்துட்றோம். அப்படி ஆவரேஜ் கணக்கு போடக்குள்ள ஒரு 10 டன் கிழங்கு வந்தால் தான் செலவு பண்ண கணக்கு வரும். 5 டன் வந்தால் செலவு பண்ணது கூட வராது. இந்த வாட்டி 5 டன் கிழங்கு தான் வந்துச்சு, செலவு பண்ணதெல்லாம் வரல. பொதுவாக விவசாயத்தில் ஒன்றும் பெனிஃபிட் இல்லை.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கிழங்கு விவசாயம் நம்ம பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா அதனுடைய விற்பனை அப்படிங்கும் போது ஒரு அளவுக்கு தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. தோராயமா 1 லட்ச ரூபா போட்டோம் அப்படின்னா அதுல கூலி அது இதுன்னு சேர்த்தி கிட்டத்தட்ட பார்க்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80,000-90,000 வந்துருது, மிச்சம் என்ன கொஞ்சமா தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: 107.8 வீர மண்ணின் விடுதலை நாள்.
1: இந்திய மண்ணில் பிறந்தோம், இமயம் போல உயர்வோம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல காய்கறி பயிர்கள் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய பிரணீதா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, பல்லாண்டு வளர்க்கக்கூடிய கீரை வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பல்லாண்டு வளர்க்கக்கூடிய காய்கறிகள்ல கீரை வகைகளை பார்க்க போறோம். நமக்கு வந்து தெரியும், முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, தினம் ஒரு கீரை, அதை வந்து நம்ம அந்த உணவுல சேர்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கீரைகள் வந்து நமக்கு பரிச்சயமான கீரைகள்லாம் இருக்குது, அதாவது அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, புளிச்சக்கீரை, பழக்கீரை, அப்படி எல்லாம் வந்து பல்விதமான கீரைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நமக்கு விற்பனைக்கு எல்லா நாளும் வந்து கிடைக்கக்கூடிய கீரைகள் தான். இந்த கீரைகள்ல வந்து பொதுவா பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு குறுகிய கால பயிராக தான் வளர்ந்துட்டு வரும். அதாவது விதைகள் மூலமா அதை நம்ம பயிர் பண்ணி திரும்பி கீரைகளை உருவாக்கி நம்ம வந்து எடுக்கணும். அதனால என்ன ஒரு இதுன்னு பார்த்தோம்னா, பொதுவா வீட்டு காய்கறி தோட்டத்துல எல்லாம் வந்து கீரைக்கு வந்து விதை கிடைக்கல அல்லது சரியா வளர்க்க முடியும், ஒரு கீரை வளர்த்து அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த கீரையை வந்து வளர்க்கறதுக்கு தயங்கிக்கிட்டே அப்படியே வந்து விட்டுறாங்க. நமக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்மளோட உணவுல வந்து குறைந்தது 250 கிராம் அளவுக்கு காய்கறி சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவ கழகம் வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அந்த 250 கிராமும் நம்ம வந்து மூணு விதமான காய்கறிகளை சாப்பிட சொல்லி சொல்றாங்க. மூணு விதமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, அதுல வந்து சாதாரணமா பூமிக்கு மேல விளையக்கூடிய காய்கறிகள், பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள், அப்புறம் கீரை வகைகள். அந்த கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தா, அந்த 250 கிராம் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள்ல 50-75 கிராம் வரைக்கும் கீரை வகைகளை வந்து கண்டிப்பா சேர்க்கணும். இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் ஒரு நாளை உணவுல வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க. இப்போ கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பழமொழி இருக்குது, தினம் ஒரு கீரை அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அந்த தினம் ஒரு கீரை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில வகை கீரையில நமக்கு வேண்டாத உணவு சத்துக்கள் இருக்கும். அதாவது இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அளவுக்கு அதிகமா ஆயிடக்கூடாது. அதாவது ஒரே கீரையை நம்ம திரும்ப திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வேண்டாத உணவு பொருளை வந்து நம்ம உடம்புகளுக்கு சேர ஆரம்பிச்சிடும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் தினம் ஒரு கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் வந்து எந்த அளவுக்கு கீரை வகைகளை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே இது வந்து உபயோகமா இருந்திருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இப்ப ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை விவசாயம் பண்றாங்க, ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா செயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யறாங்க. சரி, இயற்கை விவசாயம் எல்லாத்துக்கும் சாத்தியமா இருக்குமா, அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. 1986 தமிழ்நாட்டுல மண்ணின் இயற்கை வேளாண்மையின் தந்தை நம்மாழ்வார் கொளிஞ்சி சூழலியல் பண்ணைய தொடங்க அது ஒரு புரட்சியின் தொடக்கமா இருந்துச்சு. பூச்சி மருந்துகளும் ரசாயன உரங்களும் மண்ணின் இயற்கை சமநிலைக்கு மதிப்பளிக்க கூடிய அந்த கருத்தியல் கடந்த 40 பல விவசாயிகளோட நம்பிக்கையா இருந்து வருது. அதனால இன்றைய யதார்த்தத்தை பாக்குறப்ப இந்த கருத்தியல் அதன் தற்போதைய வடிவத்துல நீடிக்குமா அப்படின்ற கேள்வி எழதான் செய்யுது. பல விவசாயிங்க கிட்ட இருந்து இது வெறுமனை பேச்சு அளவுல மட்டுமே இருந்து வருது, செயல்முறையில இது சாத்தியமா அப்படின்ற தயக்க நிலையிலேயே விவசாயிகள்ல பலரும் இருக்கிறாங்க. இது தவிர காலநிலை மாற்ற காரணிகள் இன்றைய இயற்கை வேளாண்மை அணுகுமுறைகளை ரொம்பவே கடினமாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காலநிலை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லும் போது காலநிலை முன்னறிவிப்புகள் நமக்கு தெளிவான எச்சரிக்கையை அளிக்குது. 2050 தமிழ்நாட்டுல நெல் விளைச்சல் 20% வரையிலும் மக்காச்சோளம் விளைச்சல் 23% வரையிலும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சுட்டி காட்டுது. மழை பெஞ்சு நிலத்தடி நீர் வீழ்ச்சி அடைஞ்சு வறட்சி நீண்டுட்டே போகக்கூடிய இந்த புதிய உலகில் முழுக்க முழுக்க உழைப்பையும் பாரம்பரிய அறிவியும் மட்டும் நம்பி இருக்கக்கூடிய முறை கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருக்கு. கடந்த 100 முன்னாடி வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடின் அளவு 290 PPM இருந்துச்சு. இன்னைக்கு அது 430 PPM தாண்டி

கன உலோகங்கள் அளவுக்கு அதிகமா இருக்கு. இது நம்மளுடைய மண்ணுக்கும் நமக்கும் ஆபத்து விளைவிக்குது. சரிங்க, இப்ப இயற்கை விவசாயம் எல்லாத்துக்கும் சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா FM நம்பருக்கு நீங்க கால் பண்ணியும் சொல்லலாம். டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் சேலம் சாந்தி. நான் ஒரு நாட்டுப்புற பாடகி, பட்டிமன்ற பேச்சாளர். வந்து சும்மாவா கிடைச்சது சுதந்திரம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்கேன். சும்மாவா கிடைச்சது சுதந்திரம், அட சும்மாவா, நமக்கு சும்மாவா கிடைச்சது சுதந்திரம், அத சொல்லி போட்ட உங்க மனங்கலங்கிடும். சும்மாவா கிடைச்சது சுதந்திரம், அத சொல்லி போட்ட உங்க மனங்கலங்கிடும். நம்ம முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரம், நம்ம முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரம், மூச்சு காத்து போல பாத்துக்கணும் அனுதினம், மூச்சு காத்து போல பாத்துக்கணும் அனுதினம். சும்மாவா நமக்கு கிடைச்சது சுதந்திரம், அத சொல்லி புட்ட நம் உங்க மனம் கலங்கிடும். ஆயிரம் ஆயிரம் அன்பரெல்லாம் அடிபட்டு வாங்கி தந்த சுதந்திரம், சிறையில செக்கிழுத்து வாங்கி தந்த சுதந்திரம், லட்சக்கணக்கான தியாகிகள்லாம், லட்சக்கணக்கான தியாகிகள்லாம், ரத்தம் சிந்தி ராத்திரியில் வாங்கி தந்த சுதந்திரம், ரத்தம் சிந்தி ராத்திரியில் வாங்கி தந்த சுதந்திரம், நமக்கு சும்மாவா கிடைச்சது சுதந்திரம், அத சொல்லி புட்ட உங்க மனங்கலங்கிடும். நாட்டு தந்தையும் செக்கிழுத்த செம்மலும் கொடிகாத்த குமரனும் குண்டு பட்டு வாங்கி தந்த சுதந்திரம், நாட்டு தந்தையும் செக்கிழுத்த செம்மலும் கொடிகாத்த குமரனும் குண்டு பட்டு வாங்கி தந்த சுதந்திரம், கோயில் சாமி போல பாத்துக்கணும் அனுதினம், நம்ம கோயில் சாமி போல பாத்துக்கணும் அனுதினம். சும்மாவா நமக்கு சும்மாவா, நமக்கு சும்மாவா கிடைச்சது சுதந்திரம், அத சொல்லி போட்டவங்க மனம் கலங்கிடும். நன்றி.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம நாட்டுக்காக போராடின தியாகிகளை நினைவு கூர்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. அப்படி நம்ம சேலத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் பழனிசாமி ஐயா அவர்களுடைய மகன் பெரியசாமி சார் நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்கிட்ட அவருடைய தந்தையோட நினைவுகள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். சார் வணக்கம். சார்
2: வணக்கம். ஜெய்ஹிந்த்.
1: ஜெய்ஹிந்த் சார். சார் உங்களுடைய தந்தை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: தகப்பனார் வந்து 17 வயசுலேயே இதில் ஆர்மியில் போய் இணைஞ்சிட்டார். ஆர்மியில் இணைஞ்ச உடனே அப்போ வந்து சுதந்திரத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்திலையும் தியாகிகள் எல்லாம் போராடிட்டு இருந்த சமயத்தில் எங்கள் ஐயா வந்து பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுதந்திரத்துக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தனிப்படை அமைச்சார். அந்த தனிப்படையில் வந்து இவர் இணைஞ்சிக்கிட்டார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில் எங்கள் ஐயா வந்து இணைஞ்சி இதில் வந்து இந்தியனுடைய ஆர்மியில் இருக்கிற அத்தனை சோல்ஜரும் நம்ம நேதாஜியுடைய இதில் இணைஞ்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இந்திய இராணுவம் அதில் 3 இதாக பிரிச்சுருக்கிறாங்க. அஜித் பிரிகேட், நேரு பிரிகேட், காந்தி பிரிகேட் அப்படின்னு சொல்லி பிரித்து ஒவ்வொரு பிரிகேட்லேயும் சுமார் 2000 சோல்ஜருங்க அதில் இணைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இது லேடிஸ் இதில் வந்து ஜான்சி ராணியினுடைய படையிலையும் வந்து நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து டாக்டர்மா வந்து இவங்களுக்கு தியாகிகளுக்கெல்லாம் இந்த சோல்ஜர் சுதந்திரப்பட்ட வீரர்களுக்கு அடிபட்டவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு காயத்தில் அடிபட்டவங்களுக்கெல்லாம் மருத்துவ சிகிச்சை கொடுத்து காப்பாற்றிருக்கிறாங்க. இது மாதிரி 1939 என் அப்பா வந்து கூக்கிராமம் சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட சேலத்தில் மையப்பகுதியிலிருந்து தருமபுரி போகிற வழியில் தீவட்டிப்பட்டி என்கின்ற அங்கேருந்து 5 கிலோமீட்டர் வந்து பஸ் வசதி எதுவும் கிடையாது, கொடித்தடமாக போகக்கூடிய வில்லேஜில் பிறந்தார். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 4 பேர், அண்ணன் தம்பி. அதில் எங்கள் அப்பா வந்து 2வது. இது சரி, சிறு கிராமம், கொஞ்சம் இது ஆடு மாடெல்லாம் வளர்த்துட்டு இருந்து பாருங்கள், அங்கே தான் அந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தார்.
1: கண்டிப்பாங்க சார். அப்பாவுடைய ஆரம்ப காலம் பற்றி சொன்னீங்க, தொடர்ந்து தியாகி பழனிசாமி ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம் சார். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS ஸ்டைல்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங்ஸ், அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS ஸ்டைல்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு. வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டோன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாடி நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியில சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி பழனிசாமி ஐயா அவர்களுடைய மகன் பெரியசாமி சார் நம்ம கூட இணைஞ்சு பழனிசாமி ஐயா பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். சார், 17 வயசு இருக்கும்போதே அப்பா வந்து INA வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க சார். அதுக்கப்புறம் அங்கே அவருடைய பணி எப்படி இருந்தது சார்?
4: ஆர்மியில் போய் சேர்ந்த உடனே ஃபர்ஸ்ட் பீரியடு ஒரு 6 மாதம் கஷின் பீரியடு எடுத்துகிட்டு வந்தோடனே மறுபடியும் அடுத்த பீரியடில் போகும்போது கொரில்லா ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொரில்லா 4 ஒரு தனி ஸ்பெஷல் இது அந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து அதுக்கப்புறம் வந்து 1942 நேதாஜியுடைய படைகள்லாம் நம்ம நாடு சுதந்திரம் அடையணும், அகிம்சை முறையில் இருந்தால் முடியாது, அதனால் வந்து நம்ம ரத்தத்தை சிந்தியாவது பிரிட்டிஷ்காரங்களை வந்து எதிர்த்து போராடணும், அதுக்கு வந்து நம்ம இந்திய இராணுவம் வந்து ஹெல்ப் பண்ண உதவி வரணும்னு சொல்லி இந்திய சோல்ஜர்லேயும் மற்றபடி இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிற தேசப்பற்று உள்ள இளைஞர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அவங்க சிங்கப்பூர், ஜப்பான், ஹாங்காங் இந்த மாதிரி இடத்துலலாம் போய் படையை திரட்டி, ஆனால் வந்து இந்திய தேசிய இராணுவன்றது சிங்கப்பூரில் தான் அமைச்சிருக்கிறாங்க. 1942 வரைக்கும் 2nd உலக போரில் மிகப்பெரிய போராட்டம் நடந்ததில் அங்கங்கே வந்து நாடுகள் தனித்தனியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுருக்கிற சமயத்தில் இவங்க வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட்டுடைய இராணுவம் இந்த 3 பிரிவில் இருந்தவங்களும் 2000 பேர்த்துக்கு மேலே அங்கே வந்து கைதி ஆகிட்டாங்க. ஜப்பானில் வந்து கைதியான உடனே அதுக்கப்புறம் நம்ம ஜெர்மன் அதிபர் ஹிட்லரும் நம்ம பாரத பிரதமராக இருந்த நேரு அவர்களும் முயற்சித்து அவங்கள விடுவிச்சாங்க. அப்போ வந்து ஜப்பானில் வந்து 2nd உலக போரில் குண்டு போடும்போது இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் டெல்லியிலையும் அந்தமான் நிக்கோபர் மணிப்பூரில் இது மாதிரி முக்கியமான இடத்துலலாம் நீங்கள் வந்து நம்ம இந்திய சோல்ஜர்கள்லாம் வந்து படையெடுத்து குண்டு போட்டால் தான் அவங்க வெள்ளையின் வெளியில் போவாங்க அப்படின்னு வந்து நேதாஜி சொன்னதை வச்சு அவங்க நம்ம இந்திய இராணுவம் நம்ம இந்தியாவில் இருக்கிற மையப்பகுதியிலலாம் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு போராடி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மணிப்பூர்லலாம் வந்து ஃபஸ்ட்டு இந்திய தேசிய கொடியை நாட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவு இதிலெல்லாம் நாட்டிருக்கிறாங்க. எங்கள் அப்பா ஆர்மிக்கு போயிட்டு வந்த பிறகு இதெல்லாம் சொல்லும்போது நான் கூட்டிருந்து எல்லாம் கவனிச்சிருக்கிறேன். ஊரில் பெரிய மனுஷங்கள்லாம் கேட்பாங்க எப்படி இருந்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா எங்கள் அப்பா 1945 அப்பா அம்மாலாம் வயசானவங்க, அதனால் அவங்கள பார்க்க முடியலன்னு சொன்னாலும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 வருஷம் கழித்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்தாங்க. அதே சமயத்தில் ட்ரெயின் பாஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வித்து கம்பெனி ஒருத்தர் போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க.
3: கண்டிப்பாங்க சார். பழனிசாமி ஐயா உங்களுடைய அப்பா ஆர்மியில் எந்தெந்த இடத்துலலாம் இருந்தாங்க, எப்படி அதுக்குள்ளார வந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கிறீங்க சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாங்க சார். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ஏன்டா கத்திட்டு இருக்க, என்னாச்சு?
2: ஹே ஃபூல், கத்திட்டு இருக்கனா? நான் எவ்வளவு பெரிய பாட்டு சக்கரவர்த்தி தெரியுமா? பாடிட்டு இருக்க மேன்.
1: இவ்வளவு பாடுறியே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: கேளு கேளு, என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போற?
1: ஒரு பாட்டு போட்டா மட்டும் ஆடவே முடியாது. அது என்ன பாட்டுன்னு தெரியுமா?
2: எனக்கு தெரியாத பாட்டா? அப்படி என்ன பாட்டு?
1: நிப்பாட்டு.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழைநீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழைநீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: திறந்து வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய படையில INAவில் இருந்த நம்ம சேலத்தை சேர்ந்த பழனிசாமி ஐயா அவர்களுடைய மகன் பெரியசாமி சார் தான் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சார், தொடர்ச்சியாக உங்களுடைய ஃபேமிலி பற்றி சொல்லுங்க சார்.
4: குடும்பத்தில் பெரிய அண்ணார், அவரும் ஆர்மி சப்ளை கோர்ஸ் ஆர்மியில் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணார். தம்பி பி கணேசன் என்பவரும் MRC மெட்ராஸ் ரெஜிமெண்ட் கோர்ஸ் இதில் வந்து 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நான் வந்து சேலம் அரசு மோகன்குமார் மங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறுதிய பிரிவில் சமூக நல பணியாளராக பணியாற்றி கடந்த 30 வருஷமாக பணியாற்றி கடந்த 5 வருடத்துக்கு முன்னாள் நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இப்போ கடந்த 2000 அகில இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் வாரிசுகள் சங்க தலைவராக சேலம் மாவட்ட கிளைக்கு செயல்பட்டு இந்த தியாகி சுதந்திர போன்ற தியாகிகளுடைய குடும்பங்களுக்கு, நலிவடைந்த குடும்பங்களுக்கு என்னென்ன தேவையோ அரசு பெறக்கூடிய சலுகைகள்லாம் அவங்களுக்காக இந்த சங்கம் அமைச்சு ஒவ்வொரு முறையும் வந்து மூவ் பண்ணி அவங்களுக்கு சில சலுகைகள்லாம் பெற்று தந்திருக்கிறேன். இப்பயும் அந்த இதை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். ஆகவே எங்கள் குடும்பம் வந்து தேசப்பற்றும் நாட்டுப்பற்றும் உள்ள குடும்பம். எல்லோருமே சமூக சேவையில் ஈடுபட்டு வந்திருக்கிறோம். மற்றும் சில நான் இன்னும் இப்போ ரிட்டையர் ஆகிட்டால் கூட வேறு சில சமூக சேவைகள்லாம் எங்கள் கம்யூனிட்டி பேஸில் வந்து கல்யாண மாலை ஃப்ரீயாக எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது மாதிரி சிறப்பாகுது. நான் வந்து எங்கள் அப்பா வந்து சுந்தரப்பட்ட தியாகி அப்படின்றத இதில் வகையில் அவருக்கு மகனாக பிறந்ததுக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன்.
3: சார், உங்களுடைய சிறு வயதிலிருந்தே சுதந்திர போராட்ட தியாகியோடைய மகன் அப்படின்ற ஒரு பெருமையோடையே நீங்கள் வந்து வளர்ந்துருக்கிறீங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெருமையையும் மகிழ்ச்சியையும் வந்து கொடுத்துருக்குங்க சார்?
4: இது வரைக்கும் நான் ஸ்கூலில் படிக்கும்போதாகட்டும் காலேஜில் படிக்கும்போதாகட்டும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியுடைய பையன் அப்படின்ற இதில் வந்து பெருமையாக எல்லாருமே சமூகத்தில் எனக்கு நல்ல ஆதரவும் நல்ல மகிழ்ச்சியும் நல்ல மதிப்பு மரியாதையும் கொடுத்துருக்குறாங்க. எங்கே போனாலும் நம்ம வந்து ஒரு தியாகியுடைய பையன் அப்படின்ற இதில் எனக்கு மதிப்பும் மரியாதை எல்லாம் கொடுத்துட்டு வராங்க, நல்லாவும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு குடும்பத்தினுடைய கௌரவம் மதிப்பு மரியாதை அது சீர்குலையாத அளவுக்கு நாங்கள் 4 பசங்க 4 பொண்ணுங்க பிறந்து எல்லாமே அவங்க தனித்தனி குடும்பமாக நல்லா இருக்கிறோம்.
3: கண்டிப்பாங்க சார், சுதந்திர போராட்ட தியாகி பழனிசாமி ஐயா அவருடைய மகன் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம வந்து பேசிட்டே இருக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: வணக்கம். என்னுடைய பெயர் சேலம் சாந்தி. நான் ஒரு நாட்டுப்புற பாடகி, பட்டிமன்ற பேச்சாளர். வந்து சும்மாவா கிடைச்சது சுதந்திரம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்கேன். சும்மாவா கிடைச்சது சுதந்திரம், அட சும்மாவா, நமக்கு சும்மாவா கிடைச்சது சுதந்திரம், அத சொல்லி போட்ட உங்க மனம் கலங்கிடும். சும்மாவா கிடைச்சது சுதந்திரம், அத சொல்லி போட்ட உங்க மனம் கலங்கிடும். நம்ம முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரம், நம்ம முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரம், மூச்சு காத்து போல பாத்துக்கணும் அனுதினம், மூச்சு காத்து போல பாத்துக்கணும் அனுதினம். சும்மாவா நமக்கு கிடைச்சது சுதந்திரம், அத சொல்லி புட்ட நம் உங்க மனம் கலங்கிடும். ஆயிரம் ஆயிரம் அன்பரெல்லாம் அடிபட்டு வாங்கி தந்த சுதந்திரம், சிறையில செக்கிழுத்து வாங்கி தந்த சுதந்திரம், லட்சக்கணக்கான தியாகிகள்லாம், லட்சக்கணக்கான தியாகிகள்லாம், ரத்தம் சிந்தி ராத்திரியில் வாங்கி தந்த சுதந்திரம், ரத்தம் சிந்தி ராத்திரியில் வாங்கி தந்த சுதந்திரம், நமக்கு சும்மாவா கிடைச்சது சுதந்திரம், அத சொல்லி புட்ட உங்க மனம் கலங்கிடும். நாட்டு தந்தையும் செக்கிழுத்த செம்மலும் கொடிகாத்த குமரனும் குண்டுபட்டு வாங்கி தந்த சுதந்திரம், நாட்டு தந்தையும் செக்கிழுத்த செம்மலும் கொடிகாத்த குமரனும் குண்டுபட்டு வாங்கி தந்த சுதந்திரம், கோயில் சாமி போல பாத்துக்கணும் அனுதினம், நம்ம கோயில் சாமி போல பாத்துக்கணும் அனுதினம். சும்மாவா நமக்கு சும்மாவா, நமக்கு சும்மாவா கிடைச்சது சுதந்திரம், அத சொல்லி போட்டவங்க மனம் கலங்கிடும். நன்றி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
2: இண்டிபெண்டன்ஸ் டே சிறப்பு நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுந்தர போராட்ட தியாகி பழனிசாமி ஐயா அவர்களுடைய மகன் பெரியசாமி சார் நம்ம கூட இணைஞ்சி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டுருக்குறாங்க. சார், அந்த ஒரு டைமில் மலேசியா, அதுக்கப்புறம் சிங்கப்பூர், ஜப்பான், இதெல்லாம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ இந்த நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு அவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அந்த அனுபவங்கள்லாம் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துருக்காரா?
3: அது மாதிரிலாம் கேட்டிருக்கிறோம். மற்றவங்ககிட்டையும் ஊரில் பெரியமனுஷங்கள்ட்டையும் சொல்லுவார் எப்படி என்னான்னு. அப்போல்லாம் பாராசூட்டு இதில் தான் வந்து பிளைட், அதாவது வெள்ளக்கார ஆட்சியில் வந்து உலகப்போர், இரண்டாம் உலகப்போரில் எந்த நாடு எங்கே எப்படி குண்டு எந்த சமயத்தில் வரும் என்னன்னே தெரியாதான். 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எதிரில் இருப்பாங்க, இவங்க இந்த பக்கம் இருப்பாங்க. திடீர் தாக்குதல், அதுதான் கொரில்லா ரெஜிமெண்ட், கொரில்லா உடைய போரெல்லாம் அந்த சண்டை பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதே சமயத்தில் சுரங்கப்பாதையெல்லாம் அமைச்சு கொடுத்துருப்பாங்க, அதிலெல்லாம் வந்து போய் இவங்க தாக்கு பிடிச்சிருந்து. அப்போ வந்து சாப்பாடு இதெல்லாம் தங்கிறது தூங்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நேரமே கிடையாது. எந்த நேரம் நம்ம உயிருக்கு ஆபத்து வரும்னே தெரியாது. அந்தளவுக்கு வந்து இரண்டாம் உலகம் போகிறது ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து அவர் உயிர் திருப்பி வந்ததே மிகப்பெரிய விஷயம். அப்படிங்கும்போது அதெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு அவருக்கு வந்து 3 அவார்டு கொடுத்துருக்குறாங்க, பெசிபிக் ஸ்டாரும் அதே சமயத்தில் வார் மெடல், இது மாதிரி ஒரு 4-3 இது மெடல்லாம் ஒரு இதில் சர்வீஸில் கொடுத்துருக்குறாங்க.
4: சரிங்க, அவர் சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்களை பார்த்துருக்குறாங்களா?
3: நேரில் பார்த்துருக்குறாங்க. கடைசி இதில் வந்து டெலோ ஜெல்லி செலோ டெல்லி, டெல்லி செலோ அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாராம். 2001 காலைக்கதில் வந்து சிட்டி பீட்டு கூட உயிரோடு இருக்கும்போது வந்து எடுத்தாங்க. அப்போ கூட எங்கள் அப்பாவுக்கு அப்போ வந்து 78 வயசு, செலோ டெல்லி அப்படின்னு தான் சொல்லுவார். அதே மாதிரி ஜெய்ஹிந்த், அவர் ஏறின இதில் ஃப்ளைட்டில் கூட நான் முன்ன போகிறேன் நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவரை நேரில் பார்த்து அவரெல்லாம் அப்போல்லாம் நீர்மூழ்கி கப்பல் தான் போவார் ஒரு வாரம். பட் எங்கள் அப்பா வந்து நம்பவே இல்லை. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி உயிரோடு இருக்கிறாரு, அவங்க தம்பியோ அண்ணனை கூட இவரை கூட வந்து எல்லாம் கப்பலில் வந்து கரம் சிங் காந்தி இவங்களெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க, அதனால் அவர் சாகலை அப்படின்றது தான் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஒழிய. அவர் எங்கேயாவது இருக்கிறார் உயிரோடு தான், நம்ம நாட்டு மக்களுக்காக காப்பாற்றுக்கு மீண்டும் வருவார் அப்படின்ற அந்த மன திருப்தியோடு தான் அன்னைக்கு கூட பேட்டி கொடுத்தார் 2001.
2: கண்டிப்பாங்க சார், நீங்கள் பகிர்ந்துக்கிற பழனிசாமி ஐயாவுடைய நினைவுகள் நேயர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒன்றாக இருக்கும். இன்றைக்கி நாளில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, பாடல்களை தொடர்ந்து பேசலாம்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இண்டிபெண்டன்ஸ் டே சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் INA-வில் இருந்த பழனிசாமி ஐயாவுடைய மகன் பெரியசாமி ஐயா நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சார், தொடர்ச்சியாக சேலம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுமே பெருமைப்படக்கூடிய ஒரு நபராக பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. ஒரு மகனாக அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னா என்னங்க சார்?
2: எங்கள் அப்பா கிட்டே இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தைரியமும் துணிச்சலும், யார் தவறு செஞ்சாலும் அவங்கள அதட்டி கேட்கக்கூடிய இது வந்து எனக்கு தைரியம் நிறையா வந்தது. அதே சமயத்தில் படிக்கணுன்ற ஆர்வத்தில், அவர் ஐயா படிக்கலை, நீ நல்லா படித்து முன்னுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய ஆஃபீஸராகி நல்லா நாட்டு மக்களுக்கு, நாங்கள் எப்படி போய் நாட்டு இது சுதந்திரத்துக்காக பாடுபட்டோமோ அது மாதிரி நீங்களும் ஒரு நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி அப்பா சொன்ன மாதிரியே நான் சமூக சேவகராக இருந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள் எல்லாமே செஞ்சு நல்லா 30 வருஷமாக நான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு அப்பாவுடைய இதனால் தாயுடைய பையன் அப்படின்றனால வெகுமதி மரியாதையெல்லாம் கேட்டிங்கன்னா, நம்ம கடந்த 75வது சுதந்திர தினத்தன்று நமது தமிழ்நாடு கவர்னர் R.N. ரவி அவர்கள் சுதந்திர போட்ட தியாகிகள், அதுவும் பர்டிகுலராக வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையிலிருந்தவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கௌரவிச்சு எங்களுக்கு கேடயமும் பரிசும் கௌரவமும் படுத்தி 2 முறை கூப்பிட்டு பண்ணாங்க. அதே சமயத்தில் ஒவ்வொரு முறையும் August 15 எவ்ரி இயர் குடியரசு தினம், 26 ஜனவரி இதில் வந்து கலெக்டர் வந்து எங்களுக்கு வெகு மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த குடியேற்ற விழாவில் எங்களுக்குன்னு தனியாக ஒரு மேடை அமைச்சு புன்னடை போற்றி மெமோரண்டம்லாம் கொடுத்து கௌரவப்படுத்துகிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதே சமயத்தில் படிக்கிறதுலேயும் வேலை வாய்ப்பில் இதெல்லாம் ஃப்ரீடம் பண்ணுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணதில் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
1: கண்டிப்பாங்க ஐயா. இந்த ஒரு நாளில் நேயர்களுக்கு நீங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன?
2: இப்போ நான் நம்ம நேயர்களுக்கு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வரக்கூடிய எதிர்காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே நம்ம தேசப்பட்டு நாட்டுப்பட்டு உடையங்களாக இருக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா ஒழுக்கத்தை வந்து கடைப்பிடிக்கணும். அப்போ வந்து நம்ம நல்லா முன்னேற முடியும். நம்ம அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காமல் நம்ம நல்ல குடிமகனாக இருந்து சமூகத்துக்கு என்ன நம்மளால் முடியுமோ சேவைகள், நன்மைகள், நன்றி இதெல்லாம் வந்து செய்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்றத இதன் மூலமாக நான் தெரிவிக்கிறேன்.
1: கண்டிப்பாங்க சார், நீங்கள் சொன்ன விஷயங்கள் நம்ம நேயர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சார். சார், இந்த சுதந்திர தின நாளில் நீங்கள் வந்து இணைஞ்சு அப்பாவுடைய நினைவுகளையும் அவருடைய பணி பற்றியும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
2: சோனா FM இதுக்கு வந்து மிக நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.
1: மீண்டும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியிலே உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

வணக்கம். என்னுடைய பெயர் சேலம் சாந்தி. நான் ஒரு நாட்டுப்புற பாடகி, பட்டிமன்ற பேச்சாளர். பாரதியை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்கேன். எட்டய புறத்து இளைய கவி, எட்டய புறத்து இளைய கவி, எங்களுக்கு அவன் நல்ல கவி. எட்டய

ஏற்ற கவி, ஏழையாக வாழ்ந்த கவி, எல்லோருக்கும் ஏற்ற கவி, ஏழையாக வாழ்ந்த கவி, உலகம் போற்றும் அன்பு கவி அந்த உத்தமனாம் பாரதி. உலகம் போற்றும் அன்பு கவி உத்தமனே அந்த பாரதி. எட்டயபுரத்திலைய கவி, எங்களுக்கு அவன் நல்ல கவி. பெண்கள் விடுதலை வேண்டும் என்று அவன் போராடி போராடி சொன்ன கவி. பெண்கள் விடுதலை வேண்டும் என்று அவன் போராடி போராடி சொன்ன கவி. அந்த பொன்மகனை போற்றி பாட பெண்கள் எல்லாம் கூடி வாருங்கடி. அந்த பொன்மகனை போற்றி பாட பெண்கள் எல்லாம் கூட வாருங்கடி.

எட்டைய புறத்திலைய கவி அவன் எங்களுக்கு அவன் நல்ல கவி. வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் என்று வீரமாக வந்த கவி வெள்ளைய.

0: அது அந்த கவி பாடறிய படிப்பறிய பாமரரும் அறியும்படி பாடறிய படிப்பறிய பாமரரும் அறியும்படி பாரதி எழுதி வச்சான் பண்பான அறிவு கவி பாரதி எழுதி வச்சான் பண்பான அறிவு கவி அவன் நாட்டுக்கு தந்தான நல்ல கவி அவன் வீட்டுக்கு தந்தான இன்ப கவி நாட்டுக்கு தந்தான அன்பு கவி அவன் வீட்டுக்கு தந்தான இன்ப கவி அந்த மானும் மயிலும் குயிலும் கூட கூட பாட சொன்ன கவி அந்த காக மயிலும் குயிலும் கூட கூட பாட சொன்ன கவி எட்டு திசைகளும் கொட்டி முழங்கிட ஓங்கரமாகவே வந்த கவி எட்டு திசைகளும் கொட்டி முழங்கிட ஓங்கரமாகவே வந்த கவி உலகம் போற்றும் அன்பு கவி உத்தமனவன் பாரதி. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
2: எட்டு தீக்கும் நம் குரல் எட்டு தீக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் மதியம் 1:01. இணைந்திருக்கிறோம் எட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். சோனா வானொலி நேயர்களுக்கும் இந்திய தேசத்து மக்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துகள். 1947 ஆகஸ்ட் மாதம் 15 இதே நாளில் இந்தியா ஆங்கிலேயர்களிடம் இருந்து சுதந்திரம் அடைந்து 89 நிறைவடைந்து 80வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். மீண்டும் ஒருமுறை இந்திய தேச மக்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துகள். இந்த ஒரு நன்னாளில் இந்திய விடுதலைக்காக போராடிய, தியாகம் செய்த அனைத்து நல் உள்ளங்களையும் நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தும் இந்நாளில் நாம் பேசவிருக்கும் தலைப்பு, சுதந்திரத்தின் உண்மையான வெளிப்பாடு உரிமைகளை பெறுவதா கடமை ஆற்றுவதா. ஒரு நாடு யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. தங்களுக்கான உரிமையை யாரும் பறிக்கக்கூடாது. தங்கள் நாட்டுக்கான கடமையை செய்ய யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, கட்டளையிடக்கூடாது என்பதற்காக எத்தனையோ பேர் போராட்டங்கள், தியாகங்கள் செய்துள்ளார்கள். தங்கள் உயிர்களையும் நாட்டுக்காக கொடுத்துள்ளார்கள். காந்திஜி, நேருஜி, நேதாஜி, பாரதியார், வேலுநாச்சியார், ஜான்சிராணி, லக்ஷ்மிபாய், அஞ்சலி அம்மாள், செக்கிழுத்த செம்மல், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, பகத்சிங், பூலித்தேவன், மருது சகோதரர்கள், கொடிகாத்த குமரன், இப்படி எத்தனை எத்தனை வீரர்கள், வீர மங்கைகள் பெற்றுத்தந்த சுதந்திரம் அல்லவா. இப்படி பெற்றுத்தந்த சுதந்திரத்தின் உண்மையான வெளிப்பாடு உரிமைகளை பெறுவதா கடமையை ஆற்றுவதா. சுதந்திரம் என்பது மனிதனின் அடிப்படை தேவை மற்றும் உரிமை. பேச்சு சுதந்திரம், சிந்தனை, செயல், சமத்துவம் போன்றவைதான் ஒருவரை சுதந்திரமான மனிதனாக உணர வைக்கிறது. அப்பொழுது சுதந்திரம் என்பது உரிமையை பெறுவது என்று பொருள்படுகிறது. சுதந்திரம் என்பது தங்கள் நாட்டுக்கான கடமையை செய்வதில் இல்லையா என்று கேட்டால் கடமையும் உண்டு. எப்படியெனில், ஒருவர் தங்களுடைய கடமையை சரியாக செய்யும் போதுதான் உரிமை பாதுகாக்கப்படுகிறது. சுய ஒழுக்கத்தோடு எந்த ஒரு செயலிலும் கண்ணியத்தோடும் பொறுப்போடும் செய்யும் போது அங்கு முன்னிலை வகிப்பது கடமை. ஆக சுதந்திரத்தின் உண்மையான வெளிப்பாடு உரிமைகளை பெறுவதா கடமை ஆற்றுவதா. நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 9787-7070 என்ற எண்ணிற்கு. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயப்ரியா. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா வானொலி 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS ஸ்டைல்.
1: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங்ஸ், அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS ஸ்டைல்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷ், ஏன்டா கத்திட்டு இருக்க? என்னாச்சு?
3: ஹே ஃபூல், கத்திட்டு இருக்கனா? நான் எவ்வளவு பெரிய பாட்டு சக்கரவர்த்தி தெரியுமா? பாடிட்டு இருக்க மேன்.
2: இவ்வளவு பாடுறியே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
3: கேளு கேளு. என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போற?
2: ஒரு பாட்டு போட்டா மட்டும் ஆடவே முடியாது. அது என்ன பாட்டுன்னு தெரியுமா?
3: எனக்கு தெரியாத பாட்டா? அப்படி என்ன பாட்டு?
2: நிப்பாட்டு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
6: நேரம் மதியம் 1:19 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் காட்டில் ஓர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ? ஒரு சின்ன நெருப்ப காட்டில் இருக்கக்கூடிய பொந்துல வச்சேன், அது பற்றி எரிந்து ஒரு காட்டையே எரித்தது. ஒரு சின்ன பொறி பெரிய காட்டையே அழித்ததே, அதற்கு சின்னது பெரியது அப்படின்ற வேறுபாடு எல்லாம் கிடையாது, நெருப்பும் சுடும் என்பதை அது நிரூபித்தது. அதுபோலதான் ஒரு சின்ன எண்ணம், விடுதலை உணர்வு பல ஆண்டுகளாக வேரூன்றி இருந்திருக்கிறது. அது அறியாமை மற்றும் அடிமை சங்கிலியை எரித்து சாம்பலாக்கிவிட்டது. ஒரு சிறிய எண்ணம், விடுதலை உணர்வு பல ஆண்டுகளாக வேரூன்றி இருக்கக்கூடிய அறியாமை மற்றும் அடிமை சங்கிலியை எரித்து சாம்பலாக்கி விடும் அப்படின்றத ஒரு நாட்டு மக்களுக்கு, நம்ம நாட்டு மக்களுக்கு விடுதலை உணர்வை தன் கவிதையின் மூலமாக சொல்லி வீரத்தை கொண்டு வந்தவர்தான் மகாகவி பாரதியார் அவர்கள். அப்படி பெற்றுத்தந்த சுதந்திரத்தின் உண்மையான வெளிப்பாடு உரிமைகளை பெறுவதா, கடமையை ஆற்றுவதா? இதுதான் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு. நீங்களும் இந்த தலைப்புல பங்கெடுத்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய மொபைலை எடுங்க. 9787-7107.8 என்ற சோனா வானொலியுடைய நிலைய எண்ணிற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை பெற்றது இந்தியா 1947 August 15 இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு தேசத்துடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகுப்பது முதல்ல உரிமைகளை பெறுவது. அப்படி பெற்றுத்தந்த உரிமையை காப்பது நம்மளுடைய கடமை. நாட்டுடைய ஒருமைப்பாட்டையும் அமைதியையும் நிலைநாட்டத்துக்காக பெற்றுத்தந்த சுதந்திரத்தின் உண்மையான வெளிப்பாடு உரிமையை பெறுவதா, கடமையை ஆற்றுவதா? இந்த தலைப்பில் தான் நாம் பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் நம்ம வந்துட்டோம். 80வது ஆண்டில் அடி எடுத்து வச்சுட்டோம். 79 ஆண்டுகள் நிறைவடைந்தது. இவ்வளவு நாட்களாக நாம் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை எப்படி, எந்தெந்த விதத்திலெல்லாம் நமக்கான உரிமையை நாம் கேட்டிருக்கோம், எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுடைய கடமையை ஆற்றியிருக்கோம்? முக்கியமாக சொல்லணும்னா, இந்த நாளில் நம்மளுடைய நமக்காக அண்டை நாடுகளில், அண்டை பிரதேசங்களில் நமக்காக பாதுகாப்பு தரக்கூடிய அந்த காவல் படை, இராணுவ படைக்கு நாம் முக்கியமாக நன்றி செலுத்தக்கூடிய நாளாகத்தான் இன்றைக்கு இருக்குது, இல்லைங்களா? நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக அண்டை நாடுகளிலிருந்து, எதிரிகள்கிட்ட இருந்து நம்மளைய பாதுகாத்துக்கிறதுக்காக, யாரும் நம்மளுடைய நாட்டுக்குள்ளார ஊடுருவிட கூடாது அப்படின்றதுக்காக, வெயில் மழை குளிர் பனி இப்படி எதையுமே பார்க்காம ஒரு நாட்டுக்காக அங்க ஒருத்தவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க உழைச்சிட்டு இருக்க அவங்களுக்கு நாம நன்றி செலுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கு, இல்லைங்களா? இது எல்லாமே ஒரு நாட்டுக்காக நாம செய்யக்கூடிய கடமையாக இருக்கிறது. தூரத்துல நின்று அவங்க நாட்டுக்காக கடமையை செஞ்சிட்டு இருக்காங்க. உள்ளன் ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய நாட்டு மக்களுக்காக நாமளும் நிறைய கடமைகளை செய்ய வேண்டி இருக்கு. ஒரு பெற்றுத்தந்த சுதந்திரத்தை அதனுடைய உண்மையான வெளிப்பாடு கடமையை ஆற்றுவதா, உரிமையை நிலைநாட்டுவதா? இதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக பேசலாம். 9787-7107.8 என்ற சோனா வானொலியுடைய நிலைய எண்ணிற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம், நிறைய பேசலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா வானொலி 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: இருந்தால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம். உலகம் கணினிமயமானாலும் தண்ணீர் இல்லை என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
0: நேரம் மதியம் 1:32 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு சுதந்திரத்தின் உண்மையான வெளிப்பாடு உரிமையை பெறுவதா கடமையை ஆற்றுவதா. இந்த தலைப்புல பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். உங்க பெயர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: நான் ருக்மணி அம்மா சாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் பாட்டி. எப்படி? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம் சாமி. எல்லாருக்கும் வணக்கம்.
0: அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிடலாம். உங்களுக்கும் 80th சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க, ஒரு சுதந்திரத்துடைய உண்மையான வெளிப்பாடு உரிமையை பெறுவதா கடமையை ஆற்றுவதா?
3: சரி,
0: பின்னாடி யாரோ சவுண்ட். ஓகே ஓகே, நீங்க பேசலாம். நீங்க பேசலாம் பேசலாம்.
3: சுதந்திரம்ங்கிறது சும்மா எழுதி பார்த்தோன்னா கிடைக்கிறது இல்ல.
0: கண்டிப்பா
3: சுதந்திரம் எழுதிட்டா போதும், கிடைச்சிருமா? அதுக்கு எப்படி பாடுபட்டு குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு செக்கிழத்த செம்மல் பாரதியார் வந்து கவிதையிலயே பாட்டுலயே சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தாரு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு கஷ்டப்பட்டுதான் சுதந்திரத்தை நாம பெற்றோம். இன்னைக்கு அந்த சுதந்திரம் நாம கடிச்சிட்டு நாம சுதந்திரமா இருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சுதந்திரம் இல்லாம ஜனங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்து வந்தாங்க, வாழ்ந்து இருக்கிற இடம் இல்லாம போயிட்டாங்க. ஆனா நாம உரிமைய வந்து உரிமைய கடமைய அல்ல ஒரே மட்டும் செயல்பட்டு தான் உரிமையோட பாடுபட்டதுனாலதான் இன்னைக்கு சுதந்திரத்தை வாங்க முடியுது. வாங்கினாங்க நாமளும் சுதந்திரமா இருக்கிறோம். ஆனா கடமையோட உணர்ச்சியோட உரிமையோட எல்லாம் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நாம சுயமா சுதந்திரமா வாழ முடியுது அப்படிங்கறது என்னோட கருத்து சாமி.
0: சூப்பர் பாட்டி, ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க. உரிமையும் வேண்டும், கடமையோடும் உழைச்சதுனாலதான் நமக்கு சுதந்திரமே கிடைச்சது. அதனால உரிமையும் முக்கியம், கடமையும் முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி பாட்டி.
3: நன்றி சாமி. நன்றி சாமி.
0: நன்றி.
3: குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு போய் ஜெயில இருந்து அந்த மாதிரி கடமையாற்றிதான் நமக்கு சுதந்திரம் வந்தது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி.

0: நன்றி பாட்டி.
1: நன்றி சாமி.
0: அதாவது நம்ம நாட்டுக்காக நிறைய உழைச்சவங்க, உயிர் தியாகம் செய்தவர்கள் நிறைய, அவர்களை எல்லாம் நினைவு கூற வேண்டிய நாள். நமக்கான உரிமையை பெற்றுத் தருவதற்காகவும், பெற்ற உரிமையை கடமையோடு செய்வதற்காகவும் தான் நாம் இந்த சுதந்திரத்தை இந்த நன்னாளில் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் பாடல்களுக்கு பிறகு. இணைந்தே இருங்கள், இது சோனா வானொலி 107.8 சமுதாய வானொலி.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 வீர மண்ணின் விடுதலை நாள்.
5: பல மொழி, பல இனம், ஒற்றுமையே இந்திய குணம்.
6: 3, 2, 1.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: மதியம் 1:42 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு சுதந்திரம், சுதந்திரத்துடைய உண்மையான வெளிப்பாடு உரிமையை பெறுவதா கடமையை ஆற்றுவதா. இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நாம் பேசிகிட்டே இருக்கோம். தலைப்பில் பேசுகிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட நாம் பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் பாமிக்க மகிழ்ச்சி, நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். உங்களுக்கு 80வது சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் அண்ணா.
2: மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் நம்மளுடைய சோனா எஃப்எம் அன்பு லிஸ்னர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த இனிய
1: சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள். சுதந்திரத்துடைய உண்மையான வெளிப்பாடு உரிமையை பெறுவதா கடமையை ஆற்றுவதா?
2: கடமையை ஆற்றுவது அப்படிங்கறதுதான் உண்மையான சுதந்திரத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்ட்டு நான்
1: நினைக்கிறேன். சொல்லுங்க.
2: ஆமா, அதாவது நம்ம ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஓட் அப்படிங்கறது இருக்கு. எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த ஓட்டு உரிமை அப்படிங்கறத போட்டு ஒரு சிறந்த தலைவர் அப்படிங்கறத கொண்டு வரோம். அந்த ஒரு
1: சுதந்திரம் நமக்கு கடமை இருக்கு.
2: ஆமா, அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாத்தியத்திற்கான அந்த வசதிகள் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பது அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் தான். அந்த சம்பாத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கான இன்கம் டேக்ஸ் அப்படிங்கறத கட்டணும், அதுவும் நம்மளுடைய ஒரு முக்கியமான கடமை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு நேச்சுரல் கிலாமிட்டிஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இயற்கை இடர்பாடுகள் வருதோ, ஒருத்தருக்கொத்தர் அந்த வேற்றுமையில் ஒற்றுமையாக நம்ம கடமை அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யணும். இந்த மாதிரி முக்கியமான சில கடமைகள் செய்யும் பொழுது நம்ம சுதந்திரம் பெற்றிருக்கோம், இந்த நாடு குடியரசு நாடாவே இருக்கு, சுதந்திர நாடா இருக்கு அப்படிங்கறத உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நமக்கு கொடுத்துருக்கு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சுதந்திரம் அப்படிங்கறது உண்மையாலுமே
1: கடமை ஆற்றுவது அப்படின்னு சொல்றீங்க.
2: என்னப்பா
1: கடமை? கடமை செய்யறதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்ல வரீங்க. ரொம்ப நன்றி, நன்றிங்கண்ணா, ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ஒரு சட்டத்தை மதிக்கணும், அனைவரையும் மதிக்கணும், எல்லாரும் சமமா நினைக்கணும், உதவக்கூடிய மனப்பான்மை இருக்கணும்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இதுதான் சுதந்திரத்துடைய உண்மையான வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா இணைப்புல இணைஞ்சதுக்கு.
2: அதை மட்டும் நம்ம சூப்பரா பண்ணினோமா, நம்ம நாடே வந்து என்ன சொல்றது, சட்டம்
1: எல்லாத்துக்குமே ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கும்.
2: அதே மாதிரி நம்மனால இந்த தேசத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது, அந்த கடமைய நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆற்றணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்கன்னா இணைப்புல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி.
1: இன்னைக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருச்சிங்க. நாம நம்மளுடைய நாடு தொழில்நுட்பத்துல முன்னேறிக்கிட்டே தான் போகுது. நிறைய திறமைகளை வளர்த்துக்கிட்டே போறோம், வெளிக்கொண்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம திறமைய வெளிக்கொண்டு வரதுக்கு இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கு. அப்படி நாம என்னதான் தொழில்துறையில வளர்ச்சி அடைந்தாலும் அதுக்குள்ளேயே சில டைம்லாம் மூழ்கி போயிடுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதனால தொழில்நுட்பத்தை எப்படி கையாள்வது அப்படின்ற நோக்கம் தெரியாம அடிமையாகியும் போயிடுறோமா? அப்போ இதை வடிவமைக்கிற பயன்படுத்துற அனைவருக்குமே ஒரு கடமை இருக்குன்றத நாம நினைவுல வச்சிருக்கிறோமா இல்லையா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இது வந்துட்டு என்னோட மொபைல், என் உரிமை, நான் காசு கட்டியிருக்கேன், எனக்கு எல்லா ஒரு இலவசமான அல்லது நிறைய தரவுகள் நான் கொடுக்கக்கூடிய பணத்துக்காக எனக்கு கொடுக்கப்படுகிறது, என்னுடைய உரிமை, நான் பார்ப்பேன் அப்படின்னு நேரத்தை அந்த சமூக ஊடகங்கள்லேயே நாம் அதிகமாக பயன்படுத்திட்டோமோ? இதை தடுக்கிறதுக்கு யாருக்குமே ஒரு பொறுப்புணர்ச்சியோடு அது எப்படி கையாளணும் அப்படின்ற சொல்லித்தரக்கூடிய கடமையை மறந்துட்டோமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஒரு சுதந்திரத்துடைய உண்மையான வெளிப்பாடு உரிமையை பெறுவதா கடமையை ஆற்றுவதா இப்போ ஒரு நேயர் இணைப்பில் நினைச்சிட்டாங்க, அவங்கக்கிட்ட நாம் பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் விஜயபிரியா.
1: வணக்கம் அண்ணா, உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க. எனக்கு உங்களை ரொம்பவே நல்லா தெரியும், பட் இருந்தால் நேயர்களுக்கு எல்லாம் தெரியணும் இல்லைங்களா? அதனால
3: திருப்பூர் சோனா சொன்ன இனிய திருப்பூர் ரொம்ப
1: நல்லா இருக்கேன். சுதந்திர தின வாழ்த்துக்களை நாம சொல்லிடலாம். அதாவது சுதந்திரம் நமக்கு கிடைச்சந்த சுதந்திரத்துடைய உண்மையான வெளிப்பாடு உரிமையை பெறுவதா கடமையை ஆற்றுவதா? பேசலாம்.
3: திருப்பூர் மாவட்டம் பேசுறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: உண்மையின் வெளிப்பாடு கடமையை
1: ஆற்றுவதுதான்.
3: சுதந்திரம் கஷ்டப்பட்டு எத்தனை பேர் போராடினாங்க. முக்கியமா சொன்ன செக்கு சிதம்பரம் பிள்ளை, இன்னும் சொல்லுங்க, தந்திரமா நம்ம ஆண்ட வெள்ளையர்களை அகிம்சையால் நாட்டை நல்ல கடமை ஆற்றணும் அப்படிங்கறக்காக ஒரு சுதந்திரத்தை வெளிப்பாடு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. நாம நம்ம கடமையை ஒழுங்கா ஆற்றணும்.
1: என்ன
3: வேண்டியது நாட்டுப்பட்டு இருக்கணும், பெரியவர்களை மதிக்கணும்,
1: கண்டிப்பா
3: யாரையும் அடிமைத்தனமா தரக்கூடாது. நம்ம கடமை, அதாவது நம்மளால கடமை, நாம என்ன நம்மளால செய்ய முடியுமோ அதை யாருக்கும் தொந்தரவு இல்லாம சுதந்திரமா செயல்படுறதா கடமையாற்றுது. அதனால சுதந்திரம் பெற்ற உண்மையான வெளிப்பாடு கடமை நல்லா செய்ய அவங்க அவங்க செஞ்சுட்டுதான் போதும். அப்பதான் சுதந்திரத்தினுடைய அந்த வெளிப்பாடு வந்து நல்லா எல்லாருக்கும் தெரியும்.
1: ரொம்ப நன்றிங்க.
3: அவங்க அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை ஆற்றுறத சுதந்திரத்தினுடைய உண்மையான வெளிப்பாடுன்னு நான் கருதுறேன். உங்களிடமும் நம் சாணப்பவன் நேயர்களிடமும் அவங்க இலக்கில் அனைத்தர்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் 80வது சுதந்திர அனைவருக்கும்
1: நன்றி. நன்றிங்கண்ணா, ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. கடமை ஆற்றுவதுதான் சுதந்திரத்துடைய உண்மையான வெளிப்பாடு அப்படின்னு ரொம்பவே அழகா சொல்லியிருந்தீங்க. நன்றி. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா பண்பலை 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நேரம் 1:58 ஆயாச்சு. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு நேயர்களே. இன்னைக்கு எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாம பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, சுதந்திரத்துடைய உண்மையான வெளிப்பாடு, உரிமையை பெறுவதா கடமையை ஆற்றுவதா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். உரிமை அப்படின்றது அனைவருக்கும், அனைவருமே சமம், அனைவருக்குமான கல்வி, கட்டாய வேலை வாய்ப்பை ஒழிக்கிறது, தங்களுடைய கருத்துக்களை எந்த ஒரு தடையுமின்றி முன் வைக்கிறது, பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், தீண்டாமையை ஒழிக்க உரிமை கோருவது, இப்படி பல உரிமைகளை பெறுவதற்காக விடுதலை அடைந்தது தான் இதனுடைய நோக்கமே. கடமை அப்படின்னு பார்த்தோம்னா அனைவரையுமே மதிக்கிறது, சட்டத்தை மதிக்கிறது, சட்டத்தை பின்பற்றுறது, நாட்டுடைய வளர்ச்சிக்கு பல திட்டங்களை வகுக்கிறது, தியாகிகளை நினைவு கூறுறது, நாட்டை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி நிறைய கடமைகள் நமக்கு இருக்கு. இப்படி பல்வேறு நோக்கங்களை முன்னெடுத்து பெற்றுத்தந்த இந்த சுதந்திரத்துடைய உண்மையான வெளிப்பாடு, உரிமையை பெறுவதா கடமையை ஆற்றுவதா அப்படின்னு நாம் கேட்கும் பொழுது, உரிமை அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொன்னால், கடமைகள் இந்த சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நாம செய்யக்கூடிய மரியாதையும் பொறுப்பும் ஆகும். இந்த உரிமை, இந்த கடமை ரெண்டுமே நமக்கு ஒரு நாணயத்துடைய இரண்டு பக்கங்கள் மாதிரி தான் நமக்கு இருக்குங்க. உரிமை அப்படின்றது நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வெளிச்சம், கடமை அப்படின்றது அந்த வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு விளக்கு. உரிமைகளை கேட்கறது ஒரு சுதந்திரத்துடைய அடையாளம், ஆனால் கடமைகளை உணர்ந்து ஆற்றுவது தான் சுதந்திரத்துடைய முதிர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். உரிமைகளை பெறுவது மட்டுமே சுதந்திரம் அப்படின்னா அதில் கொஞ்சம் சுயநலமும் இருக்கும். நாம் நம்முடைய கடமையை சரியாக செய்யும் போது தான் நமக்கான உரிமைகளும் தானாகவே கிடைக்கும், சமூகமும் அமைதியாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கடமை ஆற்றுவது தான் உரிமைகளை பெறுவதற்கான தகுதியையும் உண்மையான சுதந்திரத்தின் மதிப்பையும் தருகிறது. நிகழ்ச்சியுடைய நிறைவாக ஒரு சின்ன கவிதை மட்டும் சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடுறேன். தியாகத்தின் வியர்வையில் பூத்த பெருமலரே, பாரதியின் வரிகளில் விடிந்த நல் புலரே, சாதி மத பேதம் தவிடுபொடியாக்கி விண்ணோக்கி பறக்குது மூவர்ண கொடியே, சிறை சென்ற தியாகிகளின் குருதி தந்த வெளிச்சம், சீறி வரும் இந்தியாவின் நாளைய பெருமிதம், உரிமைகள் காப்போம், கடமைகள் செய்வோம், தாய் நாட்டின் பெருமையை தரணியெங்கும் சேர்ப்போம், அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துகள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான், விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

0: அண்ணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. தினமுமே ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி இன்றைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முதல் விஷயமாக என்ன நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது நிறைய பேர் வந்து அந்த உணவு சாப்பிடும்போது அந்த தொண்டையில் அடைச்சிக்கிற மாதிரி வந்து ஒரு உணர்வு வந்து இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்பேஜியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உணவை ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்றதுனாலையும், உணவை சரியாக மென்று சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையும், சாப்பிட்ற உணவு ரொம்ப வறட்சியாக இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி உணவில் நீர்ச்சத்தோ ஈரப்பதமோ இல்லாமல் இருக்கிறதுனாலையும், சாப்பிடும்போது பேசிக்கிட்டே சாப்பிட்றதுனாலையும் கவனம் சிதறி இந்த ஒரு விஷயம் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீசன்னால தான் இந்த தொண்டையில் வந்து அடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படின்ற எதுக்கழித்தல் பிரச்சனை இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவு குழாயில் வந்து இறங்காமல் அது வந்து விழுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமாக வந்து இருக்கும். அதிக காரமான உணவுகள் சாப்பிட்டாலும், அதிக எண்ணெய் சேர்த்த உணவுகள், காஃபி டீ இதெல்லாம் எடுத்துக்கும் போது உடல் நலம், அதுக்கப்புறம் உணவு சார்ந்த காரணங்களாகவும் இது இருக்கும். உடலில் நீர்ச்சத்து குறையும் போது, அதாவது நம்மளுடைய சலிவா எச்சில் சுரக்கிறது வந்து ரொம்ப குறையும். இதனாலையும் வந்து உணவை விழுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இரும்புச்சத்து, வைட்டமின் B12, அதுக்கப்புறம் வைட்டமின் டி குறைபாடு இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா தொண்டை தசைகள் வந்து பலவீனம் அடையலாம். ஸோ அதனாலையும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப குறைவாக இருந்தாலும் விழுங்கிறதுல சிரமம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லினாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து என்ன ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான உணவுகளை, சத்துக்கள் இருக்கிற உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS ஸ்டைல்.
1: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங்ஸ், அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS ஸ்டைல்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணோபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு, திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுடனே நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர் திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்ன ஆச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார், சார் போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ இந்த போதை பழக்கம் ஒருத்தரை வந்து எப்படிங்க சார் வந்து பாதிக்குது? அவரோட இயல்பு வாழ்க்கை இந்த போதை பழக்கத்தினால எப்படி பாதிக்கப்படுது, எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்க சார்?
2: சார், இப்போ என்னென்னா போதை பழக்கத்துக்கு நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து உள்ளே வரும்போது எப்படி வரும்னா சந்தோஷமாக இருக்குது, இல்லை வந்து உண்மையாகவே அந்த டென்ஷனில் இருக்கிறத அதை மறக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா, அந்த விஷயத்துக்கு மேலே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து யூஸ்வலாக நம்ம வந்து போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகும்போது நம்மளோட லைஃபோட மொத்த இம்பார்ட்டன்ஸுமே அந்த போதை பழக்கம் தான், அந்த போதை மட்டும்தான் நம்ம லைஃபோட மொத்த குறிக்கோள் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். ப்ளஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதோ சரி, இல்லை நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது, இல்லை நம்ம ஃபேமிலி பற்றி யோசிக்கிறது எதுவுமே இல்லாமல் போதை பழக்கம் மட்டுமே குறிக்கோள், சேலியன்ஸ்னு சொல்லுவோம் சைக்காலஜியில். அது என்னன்னா லைஃப்பில் அது மட்டும்தான் இம்பார்ட்டன்ற மாதிரி போயிட்டு அதுலேருந்து வெளியே வர ரொம்ப ரொம்ப ரொம்ப அவங்களால் முடியாத கட்டத்தில் அது அப்படியே ஒரு சூழ்ச்சி மாதிரி போயிட்டே இருக்கும் சார்.
1: அவங்க அதுலேருந்து விடுபடுறதுக்கு நினைப்பாங்க, ஆனால் முடியாது.
2: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் சார்,
1: கண்டிப்பாக சார். சார் தொடர்ச்சியாக இப்போ நார்மலாக ஒருத்தருக்கு போதை பழக்கம் இருக்குது, இப்போ ஒரு 2 மந்த்ஸுக்கு ஒரு முறை, இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னா அது வந்து நார்மலுங்க சார். எப்போ அது வந்து ஒரு அடிக்ஷனாக மாறுதுங்க சார்?
2: இப்போ போதை பழக்கம் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அடிக்டா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. நாம் இப்போ அடிக்ஷன் அப்படின்றத எப்போ சொல்லுவோன்னா வந்து, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க யூஸ் பண்ணுற அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஆல்கஹால் நம்ம எடுத்துட்டோம்னா முதல் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். ரெண்டாவது அந்த போதை பொருட்கு செலவு பண்ணுற நேரம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா அதை போய் வாங்குறதா இருக்கட்டும், அதோட செலவு பண்ணுறதா இருக்கட்டும், அங்கிருந்து திரும்ப வீட்டுக்கு வர்றது, இந்த இதுக்கான ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அதிகமாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த போதை பழக்கத்தை நிறுத்தின உடனே அவங்களுக்கு உடம்புல நிறைய சிம்டம்ஸ் காமிக்கும். கை உதறலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப எரிச்சலாக இருக்குது, கோபமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லை கை படப்படப்பாக இருக்குது, மன நெஞ்சு படப்படப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து அவங்களுடைய ஒரே ஒரு விஷயம், எப்படியாவது போதை பழக்கத்தை எடுக்கணும், அப்போ தான் அந்த படப்படப்பு குறையும், இல்லை கை உதறல் குறையும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே அவங்க வந்து அந்த போதை பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரியே டிசைட் பண்ணுவாங்க. அது பெருசு நம்ம வந்து அது நேரோயிங் ஆஃப் ரெப்பர்ட்ருன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா எல்லாமே அந்த ஒரு விஷயத்துக்காகவே வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்த போதைக்கான அடிமை ஆகிட்டாங்கன்றதோட அறிகுறி சார்.
1: கண்டிப்பாங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார், இந்த போதை பழக்கம் யங்ஸ்டர்ஸை எப்படி வந்து பாதிக்குது, ஒருத்தரை எப்படி பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விலாவரியாக வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: முதல் இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் என்றும்

ஆரோக்கியமான பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்குங்க. அதாவது இந்த சப்கான்சியஸ் மைண்டு சக்தியை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய மனநலத்தை மேம்படுத்தலாம், நம்மளுடைய எண்ணங்களை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் கூட போயிருந்துக்கிறேன். அதாவது நாம் மன அமைதியோடு இருக்கும்போது அந்த கவலைகள் எல்லாமே வந்து நீங்கிருச்சு அப்படின்ற ஒரு நேர்மறையான வாக்கியங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது எப்பயுமே நான் வந்து மன அமைதியோடு இருக்கிறேன், எப்பயுமே நான் மன அமைதியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வந்து அந்த விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்கணும். அது வந்து காலையிலோ இல்லை இரவுலோ நம்ம வந்து பண்ணலாம். பல முறை சொல்லணும், ஒரு 108 முறை இல்லாட்டி ஒரு 200 times 300 times அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சு அந்த ஒரு விஷயம் வந்து வரும். அடுத்ததான் இந்த வார்த்தைகள் ஆழ்மனத்தில் வந்து ரொம்ப ஆழமாக பதியும் போது நம்மளுடைய வாழ்க்கையாக மாறும். குறிப்பாக நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷங்கள் நம்மளுடைய ஆழ்மனம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு அமைதியான விஷயங்களை மட்டும் நம்ம நினச்சிட்டு வந்து தூங்கணும். அதே மாதிரி இரவு முழுவதும் நம்மளுடைய ஆழ்மனம் நேர்மறையான ஆற்றலோடு செயல்பட இந்த ஒரு விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி நமக்கு பிடிச்ச அமைதியான சூழலில் இருக்கிற மாதிரியும் நம்மளுடைய மன அழுத்தம் முற்றிலுமாக வந்து விலகின மாதிரியும் கண்களை மூடி மனதில் ரொம்ப விரிவாக வந்து நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும். இந்த ஆழ்மனதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆழ்மனது கற்பனைக்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து அது தெரிஞ்சுக்காது. கற்பனை செய்கிறத நிஜம் போலவே வந்து ஏற்றுக்கிட்டு அதற்கேற்ப நம்மளுடைய உடலையும் மனதையும் மாற்றும். இப்போ நமக்கு வந்து ஒரு மைண்டு பீஸாக கூட இல்லை, ரொம்ப சூழ்நிலையெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, அப்படி இருந்தாலுமே நம்ம நைட்டு தூங்கும்போது என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது அது வந்து நம்மளுடைய ஆள் மனசில் பதிஞ்சு அதுக்கு வந்து அது உண்மையாக பொய்யா அப்படின்லாம் வந்து தெரியாதுங்க. ஸோ அது எம்டியாக பதிவு பண்ணி வைக்கும். அந்த பதிவுபடி நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ எல்லாருமே அந்த காலை நேரம் அதுக்கப்புறம் இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடியும் காலை தூங்கி எந்திரிச்ச உடனே ஸோ இந்த ஒரு விஷயங்களை வந்து பண்ணனா நம்மளுடைய ஆழ்மனம் நமக்கு வந்து மன அமைதி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம நிலையனுக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கலாம். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டீம் இன்ஹேலேஷன் அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பேச போகிறோங்க. அதாவது தமிழில் ஆவி பிடிக்கிறது. ஸோ இதுவாக நாகராஜ், இதை தான் தினைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோமே, இதில் இருக்கிற ஆரோக்கிய நண்பர்களே வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ இந்த ஆவி பிடிக்கிறதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும், இதில் இன்னும் பேசுகிறதுக்கான விஷயங்கள் வந்து இருக்குங்க. சில வீட்டு வைத்திய முறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அழிஞ்சிருக்கும். ஸோ அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. இப்போ சுக்கு காப்பி சுக்கு டீ கூட வந்து அவ்வளோவா இப்போலாம் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் இந்த ஆவி பிடிக்கிறது மட்டும் இன்றைக்கி வரைக்குமே நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு இதில் வந்து அதிகமான நன்மைகள் வந்து இருக்குதுங்க. அதுவும் குறிப்பாக உடலுக்கும் சுவாச பாதைக்கும் பல அற்புதமான நன்மைகளை செய்யக்கூடியது இந்த ஸ்டீம் இன்ஹேலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. அதாவது இந்த ஆவி பிடிக்கிறது பாரம்பரியமாக பின்பற்றிட்டு வந்த ஒரு மருத்துவ முறை. இது வந்து முற்றிலும் சேஃபான ஒரு விஷயம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் வந்து இயற்கையான பொருட்களை தான் அதில் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து சளியை வந்து அகற்றிடும், சுவாசப்பாதையை வந்து சுத்தப்படுத்திடும், தொண்டை வலி, அதுக்கப்புறம் எரிச்சல் ஏதாச்சும் தொண்டையில் எரிஞ்சினாலும் சரி பண்ணிடும், தலைவலியை சரி பண்ணிடும், சைனஸ் வலியை வந்து குறைச்சிரும், சருமத்தை வந்து பளபளப்பாக ஆக்கிரும். இப்படி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க. அப்படி நம்ம கூட வந்து பணமருத்துப்பட்டியிலிருந்து சுமதி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா நீங்கள் ஆவி பிடிக்கிறத பற்றி சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்குவாங்க அக்கா. அது எப்படி வந்து நீங்கள் அந்த முறையை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத?
7: வேப்பந்தலை அலசிட்டு போட்டு அதில் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா, அடுப்பு ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் மூச்சு இழுத்து இது பண்ணோம்னா அந்த சளி தலைவலி இதெல்லாம் வராது. பெரியவங்களுக்கு தான் இது செட் ஆகும், குழந்தைக்கு வந்து செட் ஆகும். ஆனால் தாவது இல்லை பிள்ளைங்க. காய்ச்சலுங்கன்னா வந்துங்க, நாங்க வந்து அதிகம் வந்து இந்த மாதிரி கஷாயம் தாங்க வைப்போம். வந்து சங்குப்பூ போடுவோம், நல்லா தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் சங்குப்பூ ஒரு 5 கிடைக்குதுங்க. வீடு வீடு வளர்த்துறாங்களே, இப்ப எங்க வீட்டுல வளர்த்திருக்கிறோம். ஆமாமா, அதுல ஒரு 4-5 பூ போட்டு தண்ணி சூடு நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு மூடி வச்சிருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்து குடிச்சாலும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், உடம்புல கை கால் வலியே இருக்காது.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. தொடர்ந்து பாட்டு வந்துட்டே இருக்கு, எல்லாரும் கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: டெக் குரு,
2: டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

பழங்கள், கீரைகள், முழு தானியங்களில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி மன அமைதியை வந்து தரும். ஸோ எப்பயுமே வந்து தண்ணீர் வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் நம்ம வந்து குடிக்கக்கூடாது. ஆனால் ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தண்ணீர் தேவைப்படுதோ, ஒரு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் நம்ம கட்டாயமாக எடுத்துக்கணும். ஸோ இது நம்மளுடைய பிரெயினை ரொம்ப சுறுசுறுப்பாகவும், அதே மாதிரி நம்மளுடைய ஆள் மனதை ரொம்ப ஆக்டிவாகவும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா மூளையோட செயல்பாடு வந்து ரொம்ப மந்தமாகும். இது வந்து நமக்கு வந்து ஒரு எரிச்சலை வந்து உண்டு பண்ணும், மன அழுத்தத்தை வந்து உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பயுமே உணவு சாப்பிடும் போதும் சரி, இல்லை நம்ம வந்து மற்ற விஷயங்கள் பண்ணும்போதும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு நம்மளுடைய ஒட்டுமொத்த சுறுசுறுப்புமே காரணமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டாலோ, மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டாலோ உணவோட சுவை வாசனை நன்மைகளை நம்ம வந்து ரசித்து நம்ம வந்து சாப்பிட மாட்டோம். இதோட விளைவாக ஜீரண சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அதே மாதிரி சாப்பிடும்போது நம்ம மனசு அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப டென்ஷனோட, ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்தோட, ஒரு கோபத்தோடு நம்ம வந்து சாப்பிட்றோன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அந்த உணவுகளில் வந்து பதியும் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ரிப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். தண்ணியில் வந்து நம்மளுடைய உணர்வுகள் பதியும், உணவுகளில் நம்மளுடைய உணர்வுகள் பதியும் அப்படின்ற ஒரு சயின்ஸ் டாக்குமெண்ட்டே வந்து இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி கூட வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் அதை தவிர்க்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி திவாகரேன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜிஸான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக கொண்டு வந்திருக்க மக்களே. பொதுவாக நீங்க டெக் குருல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் திவாகரன் உங்ககிட்ட சொல்லுவேன். உதாரணத்துக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி வேர்ல்டில் என்னென்ன புது புது சாதனங்கள் வந்திருக்கு, அதாவது புது புது கேஜெட்ஸ் என்னென்ன வந்திருக்கு, அந்த கேஜெட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி விஷயமாகட்டும், இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த வளர வளர அந்த விஷயத்தை பற்றி நாமளும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாமளும் எச்சரிக்கையாக இருக்க முடியும், எதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் மோசடிகளில் இருந்து எப்படி நம்ம நம்மளை தற்காத்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி பல அறிவுரைகள் நீங்கள் இதில் கேட்பீங்க மக்களே. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணால் மட்டும் போதுமா, ஸ்மார்ட் யூஸராக ஆகணும்ல, இதுக்காக தான் நான் இந்த டெக் குரு நிகழ்ச்சி உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா, தொடர்ந்து இணைந்திருக்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயமாக நூலிகில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரேன் கூட. இன்னைக்கு ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக என்ன விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான் கொண்டு வந்திருக்கேன். இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் திவாகரேன் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஏஐ வெப்சைட் தான் மக்களே உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஏஐ வெப்சைட் என்ன, இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டுடலாமா? இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட்டோட பெயர் தான் pixelbin.io. என்னன்னா pixelbin.io, pixelbin.io அப்படிங்கிறதா இந்த வெப்சைட்டோட பெயர். சரி, இந்த வெப்சைட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபஸ்ட்டு, இந்த வெப்சைட்டில் உங்களால் ஹை குவாலிட்டி இமேஜஸை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஹை குவாலிட்டி இமேஜஸ் மட்டும் இல்லாமல் வீடியோஸும் உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இமேஜஸ் வீடியோஸில் எப்படி இது பார்க்க நாம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் ஒரு 1000 எழுத்துக்களுக்குள்ள ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா தரமான ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துரும், இல்லைனா ஒரு இமேஜும் ரெடி பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் இது. இதில் இமேஜ் ஜென்ரேஷன், வீடியோ கிரியேஷன், ஃபோட்டோஷூட்ஸும் சோஷியல் மீடியாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் ஏஐ ஒர்க் பிளேஸும் இருக்குது, அதாவது எல்லாத்தையுமே ஒரே இடத்துலையே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இதிலேயே வந்து ஏஐ டூல்ஸ் நிறையா இருக்குது, டெக்ஸ்ட் டு வீடியோ கன்வெர்ட்டர், அதான் நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ பேக்ரவுண்ட் ரிமூவர் கொடுத்துருக்காங்க, பேக்ரவுண்ட் ஜென்ரேட்டரும் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ரிமூவர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, அதில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுவே பேக்ரவுண்ட் ஜென்ரேட்டர் என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, அதில் பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேக்ரவுண்டை ரெடி பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஏஐ வாட்டர் மார்க் ரிமூவர் இருக்குது, இதை தாண்டி ஏஐ இமேஜ் அப்ஸ்கேலர் இருக்குது, ஆப்ஜெக்ட் ரிமூவர் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஒரே ஒரு வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் அப்படின்னு இருக்கும், அதுலேயே ஏஐ ஒர்க் ஸ்பேசஸ் மற்றும் ஏஐ டூல்ஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட்டை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா pixelbin.io அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்.

பெயர் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லுங்க. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரனுடன். உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு

0: எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜி, புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: நினைக்கிறேன் நிறைய விஷயம் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லது வாக்க நீங்கள் சொன்னுங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் ரெண்டு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை, அதாவது பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கன்னா ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல இடம்பெறும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். இதனைத் தொடர்ந்து மக்களே, இப்போ நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு செமையான சூப்பரான ஒரு ஸ்மார்ட் கேஜெட் தான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு அற்புதமான ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் 15,000 வேற ஏதாவது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய F70E 5G அப்படிங்கிறது தான் இந்த ஃபோனோட பெயர். சாம்சங்கோட F70E அப்படிங்கிற இந்த ஃபோனில் என்னென்ன சூப்பரான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சாம்சங் மொபைல் எம் சீரீஸில் இருக்கக்கூடிய மொபைல் மாதிரியே தான் இருக்குது. பின்னாடி உங்களுக்கு ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க, அது கூடிய ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. முன்னாடி ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, செல்ஃபி கேமராவோட வருது. இதை தாண்டி இந்த ஃபோனில் இன்டர்னலாக இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டோட வருது, தண்ணீர் துளிகள் பட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சராக நான் பார்க்குறேன் இந்த பட்ஜெட் ரேஞ்சில். இதில் பவர்ஃபுல்லான மீடியா டெக் டைமென்சிட்டி 6300 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான செமையான ப்ராசஸர்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் தான் இருக்கிறதுலே இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டு கேமரா அண்ட் பெஸ்ட்டு செல்ஃபி கேமரா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மொபைலில் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கேமராவை பயன்படுத்தி எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் ஒரு நல்ல கிளாரிட்டியில் தான் இருக்கும் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் பின்னாடி மெயின் கேமராவாக உங்களுக்கு 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க, அது கூடிய ஆட்டோ நைட் மோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு எக்ஸ்ட்ரூம்லேயுமே நிறைய டீட்டெயில்ஸோட இந்த ஃபோட்டோஸில் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.74 inch ஒரு பெரிய எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. இதை தாண்டி இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால், 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா 26 மணி நேரம் வரைக்குமே பார்த்துக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. இந்த மொபைல் 4GB ரேம் வேரியண்ட்டில் இருக்குது, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ வருது. இந்த மொபைலோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14,725 ரூபாயாக இருக்குது. ஒரு 15,000 ஒரு டீசெண்டான ஒரு மொபைல் பார்க்கணும் அப்படின்னா, சாம்சங் கேலக்ஸி F70E அப்படிங்கிற இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். நீங்கள் மொபைல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மொபைல் பாருங்கள், ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க வாக்கரனுடன், உங்களுக்காக அருமையான பாடல் தான் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டு வாங்க மக்களை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஒரு
2: பாட்டு போட்டா மட்டும் ஆடவே முடியாது, அது என்ன பாட்டுன்னு தெரியுமா?
1: எனக்கு தெரியாத பாட்டா? அப்படி என்ன பாட்டு?
2: நிப்பாட்டு.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: காரியம் சிதறும். சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய சுவாரஸ்யமான தொழில்நுட்பம் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில். நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் அனுப்பணும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், இல்லை நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம், இல்லைனா கால் பண்ணி கூட சொல்லலாம் அதே நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காரு. யார் அவருன்னு கேட்டிங்கன்னா, திங்க் இன்ஃபோ எக்ஸ்பர்ட் சொல்யூஷன்ஸோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் கோகுல் கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது, நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் கோகுல். கோகுல், இப்போ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயே ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா ஆப்ஸை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு ஏபிகே ஃபைலை சென்ட் பண்ணி ஸ்கேம் பண்ணுறாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு ஏபிகே ஃபைல் வருது, ஒரு ஆப் அனுப்புறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, இதுல நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப் வந்து வாட்ஸ்அப்லயே அனுப்புறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த வாட்ஸ்அப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது மூலமா நம்மளோட போன்ல இருக்க எல்லாமே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியுமா? அந்த ஸ்கேமர்ஸால ஆக்சஸ் பண்ண முடியுமா? அதுக்கு பாசிபிளா?
1: டில் டேட் வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு டைம் ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்கள் ஃபோனை வந்து ஏபிள் டு லாக். ஸோ உங்கள் ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண மாதிரி வந்து பண்ண முடியும். ஸோ அவங்களால நீங்கள் எங்கேயும் பேக்கும் போக முடியாது, பவர் ஆஃப் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோட் ரைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த லாக்கிங் டைம் பீரியடில் உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாஸு, உங்களுக்கு ஃபார்வர்டு ஓடிபிஸு, இது எல்லாமே வந்து அவங்களால வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, இதுக்கு இந்த ஆட்டோ டெபிட் சாரி ஆட்டோ டவுன்லோட்ஸ் மட்டும் உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டிஃபால்ட்டாக வந்து வைக்காதீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெவர் கொடுத்து வச்சுருங்க. ஸோ எனி வைஃபை ஆர் காமனாக வந்து ஃபோன்லேயே வந்து எந்த ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகணுமோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக போயிட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் எதார்த்தமாக கிளிக் பண்ணும் போது கூட இந்த மாதிரி டாக்ஸஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது.
0: வாட்ஸ்அப் மூலியமாகவும் பல சோஷியல் மீடியா ஆப்ஸ் மூலியமாகவும் இப்போலாம் நிறையா ஸ்கேம்ஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் நாம் மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணணும். இப்படியும் ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு, அதுலேருந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி கோகுல் கிருஷ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி கோகுல் இதை நம்மகிட்ட சொன்னதுக்கு. வாட்ஸ்அப்பில் நமக்கு யாராவது மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறப்ப தேவையில்லாத ஒரு சாட்லேருந்து வருது, நம்பர்லேருந்து வருதுன்னா தயவு செஞ்சு அதை டவுன்லோட் பண்ணாதீங்க. இப்போ நிறைய பேர் குரூப்பில் இருக்கீங்க, நிறைய குரூப்பில் இருப்பீங்க, அந்த மாதிரி குரூப்லலாம் யாரும் என்னென்னமோ அனுப்புவாங்க, அந்த எல்லாமே உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டவுன்லோடை ஆஃப் பண்ணி வைங்க. இதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது பார்க்குறேன் கூட இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட திங்க் இன்ஃபோ எக்ஸ்போர்ட் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டண்டா இருக்கக்கூடிய கோகுல் கிருஷ்ணா இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு டெக் குரு நிகழ்ச்சியில. பாட்டை கேட்டு வாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில பாடலுக்கு பிறகு இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில. திவாகர் என்னுடன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய

சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறது சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்குறீங்க, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா அதுல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் போறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க தெளிவா சொல்லுவோம். அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேர், இது மூணு முக்கியம் சரிங்களா, அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க யூஸ் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆப் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆப் கொண்டு வந்திருக்கேன். இப்ப நிறைய விஷயத்துல ஏஐ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மொபைல் போன்லயே பாத்தீங்கன்னா இன்பில்டாவே ஏஐ எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ற ஆப்பும் ஏஐ எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப் தான். நம்ம மொபைலில் இருக்க இன்டர்னல் ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய கிளீனர் ஆப்ஸ் நம்ம கேட்டிருப்போம். இந்த ஆப் வந்து ஏஐ எனேபிள்டு ஒரு கிளீனர் ஆப். இது இந்த ஆப்போட பெயர் கிளீனர் ஏஐ அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட பெயர். இது இப்போ புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஆப்பில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு கிளீனர் காட்டும், ஸ்டோரேஜ் கிளீன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் நவ் அப்படின்லாம் இருக்கும். ஸ்கேன் நவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க இன்டர்னல் ஸ்டோரேஜை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மற்ற கிளீனிங் ஆப்ஸ் என்ன பண்ணுமோ அதே மாதிரியே சூப்பராக பண்ணி கொடுத்துரும். அந்த ஸ்கேன் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டில் இவ்வளோ ஜங்க் ஃபைல்ஸ் இருக்குது, இவ்வளோ டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்குது, இவ்வளோ கேட்சி ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்ல, அதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டெம்ப் ஃபைல்ஸ் இருக்குது, கேட்சி ஃபைல்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இதிலேயே கம்ப்ரஸ் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபோட்டோலாம் வந்து நிறைய எம்பியில் இருந்துச்சு அப்படின்னா அதை கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ்லாம் நிறைய எம்பியில் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த ஃபோட்டோஸை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம ஃபோனில் இல்லை மெமரி கார்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் என்னென்ன ஃபைல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த ஆப் வந்து ஃபைல் மேனேஜராகவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ இமேஜஸ் இருக்குது, எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, ஆடியோஸு, டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். இது இல்லாமல் பேட்டரியோட இன்ஃபர்மேஷனையும் உங்களால் இந்த ஒரு ஆப்பில் பார்த்துக்க முடியும். இந்த ஆப்போட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளீனர் ஏஐ. இது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த ஆப்போட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.2 MB தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க இது வாக்கர் என்னுடன். இன்றைக்கி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம டெக் குரு நிகழ்ச்சி பற்றினா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

கேட்டுருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கும் வந்து எக்கச்சக்கமான வைரலான விஷயங்கள்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கீங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம நாட்டோட 80th சுதந்திர தினத்தை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்த எல்லாரையுமே நம்ம ஒரு டைம் வந்து நினச்சி பார்த்து அவங்க இல்லைன்னா நமக்கு இந்த சுதந்திரம் வந்து கிடைச்சிருக்காது. ஸோ ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்குமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சேலம்ல, தமிழ்நாட்டில், இந்தியாவில் சுதந்திர தினத்தை அவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மார்னிங்லாம் வந்துட்டு நிறைய இடங்களில் கொடிலாம் ஏற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் ப்ரோக்ராம்ஸு, டான்ஸு, அந்த ட்ரெடிஷ்னல் கல்ச்சர்ஸ்லாம் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு போனாங்க. அதெல்லாம் வந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலமில் சூப்பரான விஷயம் நேற்று வந்து நடந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த சுதந்திர தின ஸ்பெஷலாக சேலமில் இருக்கிற முக்கியமான பில்டிங்ஸில் அந்த மூணு கலர் லைட்டை வந்து போட்டிருந்தாங்க நேற்று நைட்டில். தேசிய கொடியில் இருக்குல்ல மூணு கலர்ஸ், அந்த கலர்ஸில் மூணு கலர் லைட்டை பில்டிங் மேலே வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. வாவ், நம்ம சேலம் இப்படி இருக்கா, அதுவும் நைட் டைமில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்துருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்த அனுபவத்தை என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெகுலராக ஒரு கேள்வி கேட்போம். ஸோ இன்றைக்கி என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தில் சுதந்திரம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ கேள்வியை உங்களுக்காக இன்னொரு டைம் கேட்குறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தில் சுதந்திரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற விஷயம் எது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787 107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS Styles.
1: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங்ஸ், அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS Styles, டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு, திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும், பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தாரை பற்றிய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாடி நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சுதந்திர தின ஸ்பெஷலாக ஒரு கேள்வியை உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுதந்திரம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க யார், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதக்கப்பட்டியில இருந்து பேசுகிறேன்.
5: ருக்மணி அம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு சுதந்திரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நீங்க நினைக்கிற விஷயம் எதுங்கம்மா?
6: சுதந்திரம் வந்து எல்லாருக்கும் பொதுவானதுதான். இருந்தாலும் ஆண் பெண் அப்படிங்கும் போது சில இன்னும் கூட பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேறாத நிலை இருக்கிறாங்க. ஆனா எல்லாத்துல படிப்புரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை, எல்லா உரிமையும் வந்துருச்சு. டிரஸ்ஸுக்கு கூட உரிமை எல்லாமே வந்துருச்சு. இன்னும் கப்பல்லையும் வேலை செய்யறாங்க, விமானத்துலயும் வேலை செய்யற அளவுக்கு உரிமை வந்துருச்சு, கிடைச்சிருச்சு. ஆனாக்க இருந்தாலும் ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு உடல் உரிமை தான் ஒன்றும் கிடைக்கல.
5: ஓகே ஓகே,
6: அந்த ஒரு இதெல்லாம் தான் பெண்கள் வந்து அப்படியே தவிக்கிறாங்க.
5: ஓகே ஓகே,
6: நீங்க மற்ற எல்லா உரிமை எல்லா இடத்துக்குமே உரிமை, அதுங்க பாட்டுக்கு சுதந்திரமா எடுத்துக்கிட்டு போறாங்க வராங்க, ஃப்ரீயா இருக்கிறாங்க. அதனால எல்லா சுதந்திரமும் கிடைச்சிருச்சு. ஆனா இது இறைவனால் படைக்கப்பட்ட சுதந்திரம் மட்டும்தான் கிடைக்காத
5: இருக்குது.
6: அது மாறாது, மாற்ற முடியாது இல்லையா? அது மாற்ற முடியாத சுதந்திரம். பெண்ணா இது ஒன்று இல்லதான், ஒன்னும் கோழை கோழை மாதிரி இருக்கிறோமே ஒழிய மற்ற எல்லா விதத்திலயுமே வேலை கிடைச்சிட்டு எல்லாமே வேலை செய்யறாங்க. தண்ணிலயும் கப்பல்லையும் வேலை செய்யறாங்க, விமானத்திலயும் வேலை செய்யறாங்க. இன்னும் ராக்கெட் தான் உடல் ஏற்றிருக்கு. ராக்கெட்ல போந்துட்டாங்களா என்னன்னு தெரியல.
5: ராக்கெட்லயும் இருக்காங்க, ராக்கெட்லயும் இருக்காங்க,
6: ராக்கெட்லயும் இருக்காங்க. ஆக எல்லா விதத்திலயுமே பெண்கள் உரிமை, சம உரிமை எடுத்துட்டாங்க. அந்த காலத்துல இருந்த பெண்களுக்கும் உடன்கட்ட ஏறுதல் இதெல்லாம் இருந்ததல்ல, அதெல்லாம் வந்து அடிமைத்தன மாதிரி தானே இருக்கும். வெளியில போக கூடாது, படிக்க கூடாது, அடுப்பூத பெண்களுக்கு எல்லாம் படிப்பதுக்கு அப்படின்னு இருந்த காலம் போய் இன்னைக்கெல்லாம் எல்லா விதத்திலயுமே முன்னேறிட்டாங்க, சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அதனால ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம தான் இருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு உடல்ல மட்டும்தான் வித்தியாசம் இல்லையே ஒழிய மற்றபடி எதுலயுமே வித்தியாசம் இல்ல. போதும் சுதந்திரம், இந்த அளவுக்கு நாங்க எடுத்துக்கிட்டோம், இந்த அளவுக்கு எங்களுக்கு கிடைச்ச உரிமைகளை நாங்க பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இன்னும் எல்லா பெண்களும்
5: பயன்படுத்த முன் வரணும்.
7: தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களோட கருத்தை ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-707-107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள், அதாவது உங்களுக்கு இந்தந்த விஷயங்களில் சுதந்திரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, சுதந்திரம் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற, நீங்கள் பர்சனலாக நினைக்கிற விஷயத்த எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னும் இது வாலிப வசனைகள்லாம் நிறைய பேசலாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக. இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் நம்ம அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க, பேக் டு பேக்கில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஒரு
2: பாட்டு போட்டா மட்டும் ஆடவே முடியாது, அது என்ன பாட்டுன்னு தெரியுமா?
1: எனக்கு தெரியாத பாட்டா? அப்படி என்ன பாட்டு?
2: நிப்பாட்டு.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1%. அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பர் விஷயங்களில் எனக்கு சுதந்திரம் அப்படின்றது கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு இந்தந்த விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுதந்திரம்லாம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது நமக்கே வந்து தெரியும் கோல்டு ரேட் அப்படின்றது பயங்கரமாக ஏறிட்டுருக்கு. முன்னாடி இருந்த ரேட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அப்படி கம்பேரிசன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எங்கேயோ போயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அந்த ஒரு வருஷம் 1947 தங்கத்தோட ரேட்டு எவ்வளோவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளோவா இருந்தது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அதாவது 24 கேரட் 10 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு அந்த ரேட் எவ்வளோ தெரியுமா இருந்திருக்கு? வெறும் 88.62 ரூபாய் தான் இருந்திருக்கு 10 கிராம் தங்கத்தோட விலை. அதுவே 1 கிராம் தங்கத்தோட விலை 1947 எவ்வளோ தெரியுமா? 1 கிராமோட தங்கத்தோட ரேட்டு 8.86 ரூபாய் தான் இருந்திருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்களேன், 1947 1 கிராமோட கோல்டு ரேட்டு 8.86 ரூபாய் இருந்திருக்கு. இப்போது 2026 எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியமே வந்து இல்லை. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். ஸோ இதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது அப்போ வந்து தங்கம் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நான் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் பர்சனலாக அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் ரொம்ப அதிகமாக இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணுற விஷயம் எது அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய வந்து பேசலாம். ஆனால் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்திருக்கேன்.

0: பாருங்க.
1: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
2: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ
3: நண்பா. என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
2: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
3: ஹே ராஜ், எப்படிடா எப்படி
2: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
1: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
2: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
1: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணக்கூடிய இல்லை நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் யார், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம். நான் சென்னையிலிருந்து சென்னையிலிருந்து பழக்கட்ட தாமோதரன் பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
2: நல்வாழ்த்துக்கள்னா உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள்.
6: பார்த்தீங்கன்னா எனக்கு சுதந்திரமா இருந்ததுனாக்கா இன்னும் கொஞ்சம் நக்கா இப்ப நான் 4 பேருக்கு கொடுக்குறேன். முகம் தெரியாத ஆள் கூட காசு இல்லை, இந்த ஜிபே இல்லைன்னு அதெல்லாம் வேண்டாம், நான் கொடுக்குறேன். நீங்க எடுத்துட்டு போய் என்னைக்கு வந்து கொடுக்குறீங்களோன்னு அக்கம் பக்கம் திட்டுவாங்க, திடுமாறலாம் கொடுக்காது அப்படின்னு. அவங்க அது மாதிரி என்ன சொல்லக்கூடாது. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், அப்பா சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை, ஒரு மனிதன் போறப்போ போட்டுக்கிற துணியே கிடையாதுன்னு. அப்ப நான் யோசனை பண்ணேன், அப்பா நான் இப்படி பேசுறாருன்னு. கருத்து தெரிஞ்சு போய் மயானத்துல பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது, இடுப்புல இருக்கிற கயிறே சொந்தம் கிடையாதுன்னு. அதனால நான் கொடுத்து அனுப்பணும், என்ன யாரும் சொல்லக்கூடாது. அந்த சுதந்திரம் எனக்கு வேண்டும். அவங்க எப்ப எடுத்து கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாம் சரி, நான் சந்தோஷமா எடுத்துவேன். ஒரு அருமையான தகவல் சொல்லலாமா?
2: சொல்லுங்கண்ணா.
6: ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பெரிய அதிகாரி போறாரு. போனவொடனே கொடி கேக்குறாரு, கொடி எந்த கலர்ல இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ 30 பேர் அந்த கிளாஸ்ல, 30 பேரும் ஒண்ணு சொல்றாங்க. சொன்னவொடனே அவரு கேக்குறாரு, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்லீங்க? எல்லாம் எங்களுடைய ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுத்தாங்க. வாழை இலையில சாப்பாடு போடுறப்போ இலை என்ன கலர்? பச்சை கலர். அது கீழே இருக்கும். சாப்பாடு போடுறப்ப என்ன? வெள்ளை கலர். அது மையத்தில் இருக்கும். குழம்பு ஊத்துறப்ப என்ன கலர்? அது சிகப்பு ஆரஞ்சு கலர். இப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்க எங்க போய் கேட்டாலும் அந்த வாழைகளை சாப்பாடு குழம்பு இந்த ஞாபகம் வச்சு நாங்க கரெக்டா சொல்லுவோம் அப்படின்னு அந்த பசங்களை எல்லாரும் வாழ்த்தினாரு, டீச்சரையும் வாழ்த்தினாரு. இதை கேட்கக்கூடிய என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் நம்முடைய குழந்தைங்களுக்கு கொடிய பச்சை விவரம், வாழை இலைன்னு சாப்பிடுவது, கீழே பச்சை வெண்மை சிகப்பு, இப்படின்னு சொல்லி கொடுத்துடாமா. என்னைக்கையும் நாம மறக்க மாட்டோம். என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றிண்ணா. சென்னையில இருந்து தாமோதரன் அண்ணா கால் பண்ணி அருமையான விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் அவருக்கு எந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுதந்திரம் இருந்தது அப்படின்னு சொல்லி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இப்போ அவர் வந்து மற்றவங்களுக்கு காசு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க எடுத்துட்டு போங்க, பழங்கள்லாம் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு வரோம். இன்னொருத்தவங்க வந்துட்டு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி பேசாம இருந்திருந்தா நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்துல எனக்கு சுதந்திரம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமோதரன் அண்ணா கால் பண்ணி சொல்லியிருந்தாரு. அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான கருத்தையும் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாரு, அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ நம்ம தாமோதரன் அண்ணா மாதிரி நீங்களும் சொல்லணும், அதாவது உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுதந்திரம்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ற விஷயம் என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. அதுமா கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இப்போ நீங்க இந்த ஒரு விஷயத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுதந்திரம் இருந்திருந்தா நல்லா இருக்குமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பர்சனலா நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் யாரு, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, இது வாலிப வயசு இளைஞர் தொகுப்பாளர் குரு மற்றும் நமது சோனா பொன்மலை நேரு அனைவருக்கும் 80வது வருஷம் கொண்டாடுற இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி. நான் உங்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தான்.
1: அனைவருக்கும் வருத்தம். அதாவது நேரலையில் பேசினா மதம் தெரிஞ்சு உறவு முறை சொல்லாம சொல்றேங்க. உறவினர் ஒருவர் வந்து கிட்டத்தட்ட கோயில் சம்பந்தமான ஒரு கோயில் சம்பந்தமான 800 ஏக்கர் என்னங்க மதிப்பு பேர்ல, அதாவது உதாரணம் எங்க அப்பா பேர், எங்க அப்பா இருக்காங்க வைங்க, எங்க அப்பா உதாரணம் நல்ல எங்க அப்பா பேர்ல 34 ஏக்கர் 64 செண்ட். இவர் மாதிரி கையெழுத்து அதெல்லாம் போட்டு ஒரு சார்பு எல்லாம் பதிவு வைக்க மோசம் செஞ்சாரு என்ன. அதோட வந்து பல பேர் உறவு அது சம்பந்தமா நான் வந்து செப் எடுக்கிறதுக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சி மற்றும் அந்த திருநெல்வேலி தெரிஞ்சிருந்த அந்த ஏரியா அதெல்லாம் புகார் பண்ணியிருந்தேங்க. புகார்னா நேரடியா இல்ல, அந்த ஐயர் எழுதுன அடிப்படையில் அது உண்மையா புரியாங்க விசாரிச்சுல அது கிட்டத்தட்ட

0: விவசாயத்தின் குரு
1: என்னங்க
0: இதுக்கு நம்ம வீட்டுல இருக்காங்களா அவங்களோட ஒத்துழைப்பு வந்து யாருமே கோஆபரேட் பண்ணவே இல்லைங்க. ஒரு தலைவர் நானும் இது பண்ண முடியல. அதாவது சில முடிவு இல்லை, அதாவது இப்படி நில மோசடி சம்பந்தமான இதெல்லாம் பண்றதுல இல்லை, யாரா இருந்தாலும் அது நாம இது பண்ணோம்னா அது கோர்ட்ல தாக்கல் பண்ணோம், அதையெல்லாம் நமக்கு அப்ப தெரியாது.
1: இப்போ
0: என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய நிலை என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல. பொறுத்தவருக்கு ஏதாவது தகவல் வந்தாலும் கூட யாரோ அதை எடுத்து மரத்துக்குலாம் பண்ணிட்டாங்கன்னு என் மனசாட்சி சொல்லுது. அது எந்த அளவுக்கு அது இருக்குன்னு எனக்கு தெரியலீங்க. அவங்க அதுல சுதந்திரமா நான் செயல்பட யாருமே விடல, ஒரு உணவு யாருமே ஒத்துழைக்கலைங்க.
1: என்ன
0: சுதந்திரம் செயல்பட விட்டுருந்தான் உண்மை நிலைகள்லாம் வந்திருக்குன்னு நம்புறேன். அதனால சுதந்திரமா செயல்படுறதுக்கு யாருமே அளவுடு பண்ணல. உறவினர்கள் முறுக்குன்னு வீட்டுல வரு அது எனக்கு வரந்து தக்க வச்சு வேறமா விட்டுருந்தா அந்த உண்மை வெளிப்பட்டுருக்கு, அது எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சொல்ல
1: முடியும்.
0: அதனால ஒரு மனுஷன் மிஸ்யூஸ் பண்ணாருன்னா முறையீடா நிலம் கொடு பாத்துங்க. அதை பற்றி எவ்வளவு பெரிய வசதியா இருப்பாரு, செல் போட்டவரெல்லாம் கட்டிடுச்சு, எப்படி எல்லாம் புதப்பானு பாருங்க.
1: அதுல
0: சுதந்திரமா செயல்படும் எல்லாருமே இப்படி சரியில்லாம செயல்வினா வந்து ஒற்றுமையா சேர்ந்து பொறுமையா செஞ்சு அந்த உண்மைகள் வெளியே கொண்டாடணும். கொண்டாடுறதுனால அந்த உண்மை அது புதியபொருளோட விஷயமா போயிடுச்சு. அதுல இன்னைக்கு செயல்படவில்லைங்கிற வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்க குரு. அது நம்ம சோழ பொன்மொழி இனிய பண்பலையில தெரிவிச்சுக்க வேற ஒன்னும் இது இல்ல. செயல்பட
1: விட்டுருப்போம்.
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றிங்க. மறுபடியும்
1: நன்றி நன்றிண்ணா. திருப்பூர்ல இருந்து ஆதவ் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட கருத்துக்களை ரொம்ப சூப்பரா அழகா ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் கேட்க சூப்பராகவே வந்து இருந்ததே. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக இன்னும் காத்துட்ருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி சுதந்திர தின ஸ்பெஷலாக இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு மட்டும் சுதந்திரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க கால் பண்ணுங்க, நம்ம அப்படியே வந்து ஜாலியாக பேசலாம். இப்போ நிறைய பேர் கோயிலுக்குலாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபஸ்ட்டு என்ன விஷயம் பண்றாங்க இல்லையோ, கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வெளியே ஒரு போட்டோ, கோயிலுக்கு உள்ள ஒரு போட்டோ, கோபுரத்து ஒரு போட்டோ எடுத்து அவங்க பாட்டுக்கு சோஷியல் மீடியால ஸ்டேட்டஸா வந்து வச்சிருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னங்க நீங்க கடவுளே காண்டாகிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேக்குற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த நிலையில இப்போ ரீசெண்டா ஒரு ரூலை வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். என்ன ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கோவில்களுக்குள்ள செல்போன்ல வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல. ஸோ இந்த நிலையில் நாமக்கல்ல ஃபேமஸாக இருக்கிற அந்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்குல்ல, ஆஞ்சநேயர் கோவிலுமே வந்துட்டு பக்தர்கள்லாம் செல்ஃபோன் கேமராவில் கோயிலுக்குள்ளேயே வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ரூலை வந்து கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ இதுக்கு முன்னாடி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் அபிஷேகம் வந்து நடக்குது ஆஞ்சநேயருக்கு, இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது பூஜை நடக்குது அப்படின்னா அதை நிறைய பக்தர்கள் ஃபோனில் வீடியோஸ்லாம் வந்து எடுப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே அதெல்லாம் வீடியோஸ் எடுக்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாகம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரூல் அப்படின்றது செப்டம்பர் 1 அமலுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான வைரலான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் கேட்க செம்ம ஆச்சரியமாக வந்து இருக்க போகுது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கேட்டு வந்துருங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரான சுதந்திரமாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS ஸ்டைல்ஸ்.
1: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங்ஸ், அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS ஸ்டைல்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதுல இருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா, இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி சுதந்திர தின ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஒரு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுதந்திரம் எனக்கு கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் யார், அவர் என்னென்ன விஷயத்த சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: இனிய மாலை வணக்கம் குரு.
5: இனிய மாலை வணக்கம்னா இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
6: அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள்.
5: நன்றி நன்றி.
6: எனக்கு ஒரு சுதந்திரம் வேணும், எனக்கு ஒரு சுதந்திரம் வேணும். என்ன அப்படின்னீங்கன்னா, சமூக ஆர்வலர் இவர், இவர் வந்து பொதுமக்கள் ஏதாவது கேட்கலாம், கேள்வி கேட்கலாம், ரொம்ப ஏதாவது கொஞ்சம் நடந்துட்டு அவர் கேட்கலாம், எனக்கு ஒரு ஐடி கார்டு வேணும். அப்படி எனக்கு சுதந்திரம் வேணும். ஏன் அப்படின்னா, நீ காலையில கூட பாத்தீங்கன்னா, பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, சோழ டென்த் பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்ரீலங்க மட்டும் ஒரு 10 பேர் ஏறினாங்க. பஸ்ல நெயில் கட் பண்ணிட்டு வந்த ரகம் எனக்கு கோபம் வந்துச்சு. நம்ம கேட்கலாமா அப்படின்னா கேட்கலாம் தோணுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா நல்லா டீசெண்டா நல்லா ஷூலாம் போட்டு நல்லா மிலிட்டரி கட்டிங் பண்ணிட்டு நம்மளே சல்யூட் பண்ணலாம் மாதிரி இருந்தாங்க. ஆனா பட் அந்த செயல் வந்து எனக்கே பிடிக்கல. நம்ம போய் கேட்டா, நம்ம நீ ஒரு பஸ்ல ஒரு பேசஞ்சர், நீ ஏன் கேட்கறது இருக்கு என்ன பண்ணு? ஒரு 2 டைம்ல கண்டக்டர் வந்தாரு, தம்பி இது வந்து பஸ் வந்து இப்படி வெட்டக்கூடாது தம்பி, இங்க அவசியமா இல்ல வேணும்.
5: சமூகத்துல ஒரு சில விஷயங்கள் நம்மளோட பார்வைக்கு தப்பா இருந்தது அப்படின்னா அதை தட்டி கேட்கலாம். இவங்க வந்து சமூக ஆர்வலராக தட்டி கேட்கலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ நம்ம சதீஷ் என்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, அதாவது என்ன தலைப்பில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்துல சுதந்திரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம், அதாவது நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஒரு
2: பாட்டு போட்டா மட்டும் ஆடவே முடியாது, அது என்ன பாட்டுன்னு தெரியுமா?
1: எனக்கு தெரியாத பாட்டா? அப்படி என்ன பாட்டு?
2: நிப்பாட்டு.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: வீடுகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்ருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு பர்சனலாக இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுதந்திரம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தான் நான் கேள்வியாக வந்து கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு லாஸ்ட்டாக நிறைய நேர்கள்லாம் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டைம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு பர்சனலாக இந்த ஒரு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சா நல்லாயிருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வருஷ வருஷம் இந்த மாதிரி சுதந்திர தினம்லாம் வருது அப்படின்னா ஒரு சில ஆர்டிஸ்ட், ஒரு சில கலைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இலையிலேயே வந்துட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்களோட உருவத்தை அப்படியே வந்து உறைவாங்க. அதாவது மர இலைகள்லாம் அது இல்லை, அதில் வந்து அந்த சுதந்திர போராட்ட வீரர்களோட உருவத்தை அப்படியே வந்து உறைவாங்க. போன வருஷம் கூட சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. மரத்தோட வேரில் பயங்கரமான விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வேரில் ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களோட ஃபேஸை, அவங்களோட முகத்தை அவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. ஸோ இந்த வருஷமும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மணல்லே வந்துட்டு இந்த மாதிரி சுதந்திர தின விழாவை ஒரு டிசைனாக வந்து வரைஞ்சிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சுதர்ஷன் பட்நாயக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மணல் சிற்பக்கலைஞர், அவர் வந்து ஒடிசாவை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கருப்பொருளை வச்சு கடற்கரையில், அதாவது ஒடிசா கடற்கரையில் அவர் வந்து 80வது சுதந்திர தினத்தை அப்படியே அந்த தேசிய கொடியெல்லாம் போட்டு 80வது சுதந்திர தினம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எல்லாத்தையுமே மணல்லே வந்து பண்ணியிருந்தார். கலர்லாம் கொடுத்து அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்க. அவன் எப்படிங்க மணல்லே வந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் பயங்கர ஆச்சரியமாக வந்து இருந்தது. ஸோ இந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேசுபொருளாக போயிட்டு. ஸோ இந்த மாதிரியான கலைஞர்களோட வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாஸில் இந்த மாதிரியான டைமில் செம வைரலாகும். ஸோ இந்த ஒரு வீடியோவும் வந்து செம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ நாம் இன்னும் இது வாலிப பேச நிகழ்ச்சியெலாம் நிறைய பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இன்றையும். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களை பேசணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நேர்கள் கூட அவங்களோட கருத்துக்களை நம்ம அப்படியே வந்து பேசணும், அவங்களோட கருத்துக்களையும் நம்ம அப்படியே வந்து கேட்டோம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தலைப்பில் வந்து பேசிகிட்ருக்குள்ள அந்த தலைப்பில் பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இப்போ வந்து லேட்டாக வந்தாலும் நல்லா லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. யார் அவர், அவர் என்ன விஷயங்கள் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
6: நான் சூப்பரா இருக்கிறேன்னா. உங்க எல்லாருக்கும் வந்து இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும்.
7: எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குரு. உங்களுக்கும் நம்மளுடைய சோனா எஃப்எம் லிசனர்ஸ்க்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிக்கிறேன். எப்படி போச்சு உங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாட்டங்கள்?
6: இன்னைக்கு வந்து சூப்பரா போனுச்சுன்னா. உங்களுக்கு?
7: எனக்கும் வேற லெவலுக்கு போச்சு. தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்லணும்.
6: ஓகே ஓகேண்ணா. ஆனா இன்னைக்கு வந்து
7: உங்களுக்கு என்ன போச்சு? எங்கேயாவது நீங்க கொடியேற்ற மாதிரி இதெல்லாம் பாத்தீங்களா, கலந்துகிட்டீங்களா?
6: இன்னைக்கு நம்ம அலுவலகத்திலேயே வந்து கொடியேற்றினாங்க எல்லாரும் வந்து. எல்லாம் சிறப்பா போனுச்சுண்ணா. என்ன
7: ஐயோ, எனக்கு சுதந்திரம் தான்ப்பா. எங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி எந்த விஷயத்திலுமே குறுக்கிட்டதே இல்ல. எல்லா விஷயத்துக்கும் ஃப்ரீடம் அப்படிங்கறத கொடுத்துருவாங்க. சின்ன வயசுல இருந்து இப்ப மட்டும் இல்ல, ஸ்கூல் படிக்கக்கூடிய காலகட்டத்தில இருந்து எதுக்குமே கட்டுப்பாடு அப்படிங்கறத விதித்தது இல்ல. நானும் அதை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதனாலதான் இந்த ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. அதனால ஐயோ, எனக்கு இந்த சுதந்திரம் கிடைக்குது. எங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, மத்த வீட்டுல இல்லாத அளவுக்கு உனக்கு இந்த வீட்டுல ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு செஞ்சுட்டு நீதான் ஃப்ரீடமா இருக்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. பட் மற்றவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும் போது தெரியுது, ஆமா அப்பா சொன்னது உண்மைதான். நமக்கு நல்ல எல்லா விதத்திலயும் ஃப்ரீடமா கொடுத்துருக்காரு. வெளியில போனோமா அதுக்கு ஃப்ரீடம் சொல்லுவாரு. எங்கேயாவது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமா அதுக்கு ஓகே சொல்லுவாரு. மனசுல பட்டத பேசுமா அதுக்கு ஒரு சான்ஸ் சொல்லுவாரு. எங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதனால சின்ன வயசுல இருந்து எனக்கு மறுக்கப்பட்டது இந்த விஷயம்னு சொல்லறதுக்கு எதுவும் இல்ல.
6: வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகரண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட கருத்தை ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் இணைஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு டீம் நம்ம கூட இப்போ இணைஞ்சிருக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஓமலூர் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம லியோ ப்ரோ, அதுக்கப்புறம் ரமேஷ் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை? ரமேஷ் ப்ரோ, லியோ ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸாக பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்கு பிரதர். இப்போ வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது நிறைய பேர் விரும்பி உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா தான் எனக்கு வந்து பேஷனாக இருக்குது, ஸோ நான் வந்து இதில் ஃபுல் டைமாக இறங்கி வேலை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற நல்ல ஜாப்லாம் குவிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து வந்துட்டு இருக்காங்க. அதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ உங்களோட அனுபவத்திலிருந்து உங்களோட சைட்லேருந்து சொல்லுங்கள் பிரதர். இப்போ வந்து நீங்கள் ஃபுல் டைமாக வரதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை பார்ட் டைமாக இருந்து நீங்கள் இதிலே சம்பாதிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்வீங்களா? புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் ஃபுல் டைமாக வரலாமா வேணாமா பிரதர்?
8: இல்லை கண்டிப்பாக பண்ணலாம், அது மக்களுக்கு பயன்படுறதா இருக்கணும். அதேமாதிரியே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபெக்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பின்னாடி நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதியிலே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் கண்டிப்பாக நான் இதை சொல்லி ஆகணும். ஏன்னா நாங்கள் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கோன்னா மக்கள் தான் எங்களை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது எங்கள் வாம்பலூர் சரௌண்டிங்கில் எங்களை இந்தளவுக்கு தூக்கி கொடுத்தது காரணம் எங்கள் வாம்பலூர் பசங்க, அப்புறம் அங்கே இருக்க லேடிஸ் எல்லாமே. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுறத ஒழுங்காக கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள், உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணுங்கன்றதான் எங்களுடைய இது.
6: கன்சிஸ்டன்சியாக பண்ணால் கண்டிப்பாக க்ரோத் கிடைக்கும். கண்டிப்பாக சூப்பரான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தீங்க, கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து கண்டென்ட் மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம் அப்படின்னா நமக்கான க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அப்படின்றத நம்ம லியோ ப்ரோ வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பிரதர், அதே மாதிரி இப்போது முன்னாடி நம்ம ரமேஷ் ப்ரோ வந்து பேசியிருந்தார் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல் டைமாக ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாதீங்க, பார்ட் டைமாக நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படின்றதான் நானுமே வந்து சொல்வேன். ஏன் அப்படின்னா இப்போ ஃபுல் டைமாக நம்ம சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கும் அப்படின்னா ஒரு டைம் ஏர்னிங்ஸ் அப்படின்றது ரொம்ப நல்லாவே வரும், ஒரு சில டைம் ஏர்னிங்ஸ் அப்படின்றது ரொம்பவே டவுன் ஆகிடும். ஸோ அதுவே வந்து வேரியேஷன் ஆகும். உங்களால் ஃபேமிலி சப்போர்ட் பண்ண முடியுமா, ஃபேமிலிக்கான நீடை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைம் அதில் வந்து இறங்குங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பேக்கப் சோர்ஸ் வச்சுக்கோங்க, இது இல்லைனா அது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வச்சுட்டு நீங்கள் ஃபுல் டைமாக சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டராக உங்களோட ஜர்னியை ஸ்டார்ட் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக வரீங்களா இல்லை பார்ட் டைமாக இருக்கிறீங்களா அப்படின்றத அந்த டிசிஷனை நீங்களே எடுத்து ஒர்க் வந்து பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் இது வாலிபவைஸ் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ஓமலூர் பசங்க இந்த டீம் கிட்ட அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிபவைஸ் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். நம்ம நேயர்களும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் அந்த டீம் வந்துருக்காங்க. அவங்களூர் பசங்க அந்த டீம் வந்துருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? லியோ ப்ரோ, ரமேஷ் ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குது பிரதர். இப்போது நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஃபுல் டைமாக சோஷியல் மீடியாவில் வரலாமா இல்லைனா பார்ட் டைமாக வரலாமா அப்படின்றத ரொம்பவே சூப்பராக வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனோட வந்து கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. இப்போது ஒரு சில வீடியோஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. என்ன மாதிரியான வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு கண்டென்ட் ரிலேட்டடாக இருக்கலாம். அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்காது, இல்லைனா அந்த விஷயம் வந்து ஒரு 10% தான் நடந்திருக்கும். மீதி டெவலப் பண்ணி ஒரு 90% சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸே வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு பாருங்களேன், இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான ஒரு சில கண்டென்ட்ஸ்லாம் அவங்கள வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்மளாலையுமே வந்து ரெகுலராக பார்க்க முடியுது. ஸோ அப்படி போடுற சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஆஸ் அ ஜெனியூன் கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் என்ன பிரதர் சொல்ல விரும்புறீங்க?
1: நான் அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நானே அந்த மாதிரி பார்த்து ஏமாந்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி போடுவாங்க, ஆனால் அது ஃபேக்காக தான் இருக்கும். அவங்க வியூஸ்க்காகவோ அவங்க வியூ ஃபாலோவர்ஸ்க்காக தான் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஓரளவுக்கு அந்த நாலேஜ் பர்சன் என்ன பண்ணுவாங்க, இது கண்டென்ட்டு அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. சாதாரண மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நம்பிட்டு அதனால் ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸோ அந்த மாதிரி ஃபேக்காக பண்ண வேண்டான்றது நான் ஒரு சொல்லணும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக இப்போ நம்ம லியோ பிரதர் சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வந்துருக்கு. ஸோ நீங்கள் எப்பயுமே ஆடியன்ஸ்க்கு ட்ரஸ்டடான கண்டென்ட் வந்து போடுங்க, ஃபேக்கான கண்டென்ட் வந்து போடாதீங்க. சப்போஸ் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஃபேக்கான கண்டென்ட் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களோட அந்த வேல்யூ வந்து போயிடும். ஆடியன்ஸ் என்றைக்குமே உங்கள் பேஜுக்கு திரு

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்டு நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேயர்களே, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம நாட்டினுடைய 80th சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாள்ல உங்க எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் August 15 வந்தாலே நாம குடியேற்ற ஆரம்பிப்போம், இனிப்புகள் சாப்பிட ஆரம்பிப்போம், சுதந்திரத்தினுடைய பெருமையை வந்து பேச ஆரம்பிப்போம். ஆனா காலங்கள் மாறிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்குது. சுதந்திரம் அப்படின்றதுக்கான அர்த்தமும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. குறிப்பா நாம இன்னைக்கு இந்த 2026 இருக்கோம். இந்த 2026 ஒரு பொண்ணுக்கு படிப்புல சுதந்திரம் வேணுமா, இல்ல பிடிச்ச வேலை செய்யறதுல சுதந்திரம் வேணுமா, இல்ல யாருக்கும் பயப்படாம நள்ளிரவுல வந்து தனியா போறதுக்கு அவங்க வந்து சுதந்திரம் வேணுமா அப்படின்ற எல்லா கேள்வியும் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டிருக்கேன். அதை எல்லாமே வந்து அவங்களும் சொல்ல போறாங்க, அதை எல்லாத்தையும் அவங்க வந்து சொல்ல போறாங்க. சோ முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம் அப்படின்னா இந்த 2026 என்ன அப்படின்றதான் இன்னைக்கான இந்த நிகழ்ச்சியின் கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் கேட்டுடலாமா? முதலாவதா நம்ம கூட வந்து யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷண்மிதா தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்,
3: என் பேரு ஷண்மிதா, நான் ஃபர்ஸ்ட் பிகாம் ஏஎன்எஃப் படிக்கிறேன். என் ஊர் சேலம். அவங்களோட படிப்பு ஏன்னா இந்த ஜெனரேஷன்ல எல்லாம் பசங்க மட்டும்தான் படிக்கணும், பொண்ணுங்க படிக்க கூடாது, அந்த மாதிரி நிறைய இது இருந்தது. ஆனா இப்ப எல்லாமே கேர்ள்ஸ் நிறைய பேர் நிறைய ஃபீல்டையும் ஸ்டடி பண்றாங்க. இதை மட்டும்தான் பசங்க பண்ணணும், இதை பொண்ணுங்க பண்ணணும்னு இல்லாம எல்லாமே கேர்ள்ஸ் இன்வால்வ் ஆகி பண்றாங்க. அது ஒரு பெனிஃபிட்னா.
2: அடுத்ததா இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அவங்க கிட்டயும் நம்ம பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம், என் பேர் வந்து அஜுதர்ஷினி. நான் சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பயோடெக் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு 1947 August 15 இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் ஹாஃப் ஆஃப் த கண்ட்ரிக்கு தான் அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது, அதாவது மென்ஸ் சைட்ல மட்டும்தான் கிடைச்சது. இன்ன வரைக்குமே அதர் ஹாஃப் விமனுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் சேஃப்டி வந்துட்டு ரொம்ப பெரிய க்வெஸ்சனா இருக்கு. என்னதான் ஒரு வயசான 60 பெண்ணா இருந்தாலும் சரி, 2 குழந்தையா இருந்தாலும் சரி, 2 குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நடக்கிற கொடூரமான விஷயங்கள் மாறல, அதிகமாயிட்டு தான் இருக்கு. அது என்னைக்கு சரியாகுதோ அதுதான் உண்மையான இண்டிபெண்டன்ஸ். அதுவும் இல்லாம இந்த ஒரு பயத்தினால நாங்க வந்துட்டு எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் இந்த ஒரு பயத்தினால நாங்களே அதுல இருந்துட்டு ஒதுங்கிக்கிற ஃபீல் வருது. இந்த இந்த இடத்துக்கு போனா ஆண்கள் அதிகமா இருப்பாங்க, நம்மளோட சேஃப்டி க்வெஸ்சனபிளா இருக்கும் அப்படின்றதுனால நாங்களே ஒரு சில இடத்த அவாய்ட் பண்றோம், டு பி ஃப்ராங்க். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மாறணும், அப்பதான் ட்ரூ இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு கிடைக்கும்.
2: சூப்பர் தர்ஷினி. தொடர்ந்து நாம அடுத்ததா இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அவங்க கிட்டே நம்ம பேசலாம். வணக்கம்,
5: என் பேர் நாகமணி பிரியா, நான் சோனா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் பயோடெக்னாலஜி படிக்கிறேன். சுதந்திரம் அப்படின்னா வந்து பொண்ணுங்க வந்து வீட்டில் சந்திக்கிறது ஆஃபீஸில் சந்திக்கிறதையும் தாண்டி ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்து ஃபர்ஸ்ட்டு வரணும், அப்படி வரணும்னா அவளுக்கு பயோன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. ஸோ வந்து ஒரு பொண்ணுனாவே வெளியே வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ வந்து அந்த ஒரு விஷயம் குறைஞ்சாலே நிறைய விஷயங்கள் குறைஞ்சதுக்கான ஒரு சிம்டம்ஸ் வந்துடும்.
2: சூப்பர் சூப்பர் நாகமணி பிரியா. ஸோ தொடர்ந்து இன்னொருத்தவங்களும் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்டே நம்ம பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம், என் பேர் வந்து வைஷ்ணவி, நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான், இப்போதான் காலேஜ் படிக்கிறேன். சார், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் வந்து அவங்களுடைய ஒரு இண்டிபெண்டன்ட்னா சொல்லுவேன், சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வருஷம்னு கிடையாது, வரப்போற எல்லா காலங்களிலுமே அவங்க அவங்களுக்காக இருக்கணும், அவங்களுடைய தேவைகள்லாம் அவங்களே பூர்த்தி பண்ணிக்கணும் வித் ஃபைனான்ஸ். இந்த மாதிரி சார், யாருக்காகவும் டிபெண்டாக இருக்கக்கூடாது, அது என்னுடைய கருத்து.
2: தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய கேள்விகள் நான் வந்து அவங்க கிட்ட கேட்கலான் இருக்கேன். அது எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS ஸ்டைல்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங்ஸ், அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS ஸ்டைல்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்துல இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது இரண்டாவது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் மூன்றாவது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுடனே நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர் திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாடி நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அந்த இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்போக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி. நேர்களே, இன்னைக்கு பெண்கள் எவ்வளவோ சாதிச்சுக்கிட்டு இருந்தாலும் தனக்கு பிடிச்ச படிப்பு, வேலை, கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சொந்த வாழ்க்கை முடிவுகளை அவங்களே எடுக்கக்கூடிய சுதந்திரம் அப்படின்றது இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நினைக்கிற அளவுக்கு உண்மையிலே அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, இதை பத்தி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களே சொல்ல போறாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசிடலாம். முதலாவதா நம்ம கூட பேசுறதுக்காக அஜுதர்ஷினி இருக்காங்க. சொல்லுங்க.
5: ஒரு சுதந்திரம் வந்து 50% கூட சொல்ல முடியாது, ஒரு 10% தான் சொல்ல முடியும். பிகாஸ் ஒரு பையன் வந்துட்டு அவனோட கரியரை சூஸ் பண்ணுறப்போ அவனை பற்றி, அவனோட ஃப்யூச்சரை பற்றி மட்டும்தான் யோசிச்சு அதை சூஸ் பண்ணுறான். அவனோட திறமை அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறான். இதே ஒரு கேர்ள் சூஸ் பண்ணோன்னா அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்புறம் அவளோட ஃப்யூச்சர் ஃபேமிலி, அவளோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி, அதெல்லாத்தையும் யோசிச்சு தான் அவள் வந்து முடிவெடுக்கிறாள். ஸோ வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட், அந்த பேலன்ஸ் வந்துட்டு இல்லை. ஒரு மென்னுக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஒரு விமனுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லை. ஸோ அதுவும் மாறணும். ஃபேமிலி சைடில் இருந்து அந்த விஷயம் மாறணும். தன்னோட பையனுக்கு எந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்களோ, அதாவது அவங்க கரியரை சூஸ் பண்ணுற ஃப்ரீடம் பையனுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பொண்ணுக்கும் கொடுக்கும்.
6: அந்த காலத்துல இருந்து பாக்குறத விட இப்ப எல்லாம் ஓரளவு நார்மலா தானே இருக்கு. ஆனா இன்னும் சில இடத்துல வந்து பொண்ணுங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் இல்லாம தான் இருக்கு. அதனால ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக வந்து ஒரு பொண்ணு ஃப்ரீடமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அவளோட சேஃப்டிஸை வந்து அவங்க வீட்டில் பார்க்கறதுனால அவள் வந்து நிறைய இடத்துல இண்டிபெண்ட்டாக முடிவு எடுக்க முடியாது. ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மேரேஜ்னா அவங்களோட அந்த வீட்டை டிபெண்ட் பண்ணணும், எல்லாமே ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரியே இருக்கணும்னா.
7: இன்னைக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து பேரண்ட்ஸ் வந்து இப்போ அந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணவங்க வந்து ஓகே, நம்ம பொண்ணு வந்து அந்த ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்றவங்க வந்து விடுவாங்க. ஆனால் வந்து இல்லை, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியம், கலாச்சாரம் அப்படின்னு கொண்டு வர ஒரு ஃபேமிலியில வந்து அப்படி ஒரு விஷயத்த கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து பொண்ணுங்க வந்து வேலைக்கு போகலான்னு அலோவ் பண்ணாலும் அதுலேயும் சில கண்டிஷன்ஸ், நைட் ஷிஃப்ட் போகக்கூடாது, பசங்க கூட பேசக்கூடாது, பசங்க கூட இருக்கக்கூடாது, ஸ்கூல் வரைக்கும் உமன் கூட தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அவங்க யோசிக்கிறாங்க. அதை வந்து அவங்க குறைச்சிக்கிட்டாதான் அவங்க வெளியே போய் இதெல்லாம் கத்துக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணி வந்தாதான் இந்த விஷயத்த நம்ம இப்படி சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு வந்து பீரியாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும்.
8: அது பெரும்பாலும் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஸோ சொசைட்டியை பார்க்குறது, ஃபேமிலி பார்க்குறது, ஸோ இது பண்ணால் நல்லா இருக்கும்னு அவங்க சொல்கிற சஜஷன் கேட்டு பண்ணுறது, அதனால வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக டெசிஷன் எடுக்கிறது கிடைக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க அது எடுக்கணும், அதையெல்லாம் தாண்டி அவங்க எடுத்து அவங்களோட ஹாப்பியான ஒரு லைஃப்பை அவங்க லீட் பண்ணும். கண்டிப்பாக
4: சூப்பர் சூப்பர். நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம கூட வந்து பேசியிருக்காங்க. சண்மிதாவாக இருக்கட்டும், அஜுதர்ஷினியாக இருக்கட்டும், நாகமணி பிரியாவாக இருக்கட்டும், வைஷ்ணவியாக இருக்கட்டும், அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, கண்டிப்பாக ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து சுதந்திரம் அப்படின்றது அவங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் டிபெண்ட் பண்ணி தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதா இருக்கட்டும், அவங்க கரியர் அவங்க சூஸ் பண்ணும்போது வரக்கூடிய சவால்களாக இருக்கட்டும், ஒரு ஆண் டிசிஷன் எடுத்தால் சப்போர்ட் பண்ணுறது, பெண்கள் எடுத்தால் சப்போர்ட் இல்லை அப்படின் போது இன்றைக்கி வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம ஊர் பெண்கள் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் மாறணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்காக இந்த கேள்வி நான் இன்னொரு டைம் கேட்கறேன். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு படிப்பு, வேலை, திருமணம், அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முடிவுகளை அவங்களே எடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கா, அந்த அளவுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத பத்தி உங்ககிட்ட கேள்வியாகவும் வைக்கிறேன். இதுக்கு 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கேட்ட இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்கலாம். நேர்களே, தொடர்ந்து இப்போ பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ஏன்டா கத்திட்டு இருக்க, என்னாச்சு?
2: ஹே ஃபூல், கத்திட்டு இருக்கனா? நான் எவ்வளவு பெரிய பாட்டு சக்கரவர்த்தி தெரியுமா? பாடிட்டு இருக்க மேன்.
1: இவ்வளவு பாடுறியே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: கேளு கேளு. என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போற?
1: ஒரு பாட்டு போட்டா மட்டும் ஆடவே முடியாது. அது என்ன பாட்டுன்னு தெரியுமா?
2: எனக்கு தெரியாத பாட்டா? அப்படி என்ன பாட்டு?
1: நிப்பாட்டு.
3: ஹே யூ யூ யூ.

0: அது மழை ஏதோ ஒரு நாள் வருது, ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியா தான் அந்த நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து நிறைய பெண்கள் அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான கேள்விகளும் நான் கேட்டிருக்கேன். சோ இப்போ நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்திலயும் சரி நாம வாழக்கூடிய இந்த சமூகத்திலயும் சரி பெண்களுக்கு இன்னமும் எந்த ஒரு விஷயத்துல அதிக சுதந்திரம் தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க
5: அப்படின்றது.
6: அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னா அவங்க ஏத்துக்கணும். மத்தவங்க உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா, வெளியே போறியா பண்றியா, உனக்கு தெரியாது, இதை பத்தி எங்களுக்கு தான் தெரியும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவங்களா ஒரு விஷயத்த நினைச்சிட்டு செய்வாங்க. இவங்க சொல்றது கொஞ்சம் கேட்கலாம், கேட்டுட்டு அது தப்பு, இதை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லலாம். கேட்கறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாது, நீ அதை வந்து சொல்லாத, எங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க சொல்ல வரும்போதே அவங்களை அடக்கிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்த சொல்லி அவங்க கிட்டயும் கேட்கலாம், அவங்களுக்கும் தெரியும், நிறைய விஷயங்களை பாக்கலாம். வீட்லயே இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபாவே இருந்தா கூட அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதை வந்து கேட்டு வந்து அக்செப்ட் பண்ணி அதுல இருந்து அவங்க முடிவு எடுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன்.
7: ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆடை சுதந்திரம் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸு அப்படின்றதுக்கு அந்த விஷயத்தில் நான் போகலை. பட் ஒரு பப்ளிக்கான பிளேஸில் ஒரு பொண்ணு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல அவளை சுற்றி பார்வைகளை வந்துட்டு தப்பாக கொண்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தன்னோட சந்தோஷத்தை குறைச்சிக்கிறாங்க. அது வந்து மாறணும், பார்வைகள் மாறணும். மெயினாக தனக்கு பிடிச்சதை தான் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்துட்டு பரவணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது மற்றவங்களோட பார்வையினால் தன்னோட சந்தோஷத்தை குறைச்சிக்க கூடாது, அந்த ஒரு விஷயம் மாறணும்னு நினைக்கிறேன்.
8: சார், அவங்க ஓப்பனாக பேசணும், அவங்களா இருக்கணும், இதுதான் அவங்களுக்கு தேவை. எந்த ஒரு உமன்மே வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்கறது இல்லை, அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்டை தான் கேட்குறாங்க. அதை வந்து ஒரு ஃபேமிலியோ இல்லை அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்க யாரோ கொடுத்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய இதுதான்.
4: சூப்பர் சூப்பர், ரொம்பவே ஆழமான சூப்பரான பதில்களை வந்து நம்ம கூட வந்து பகிர்ந்துருக்காங்க. ஷண்மிதாவாக இருக்கட்டும், நாகமணி பிரியாவாக இருக்கட்டும், அஜுதர்ஷினி, அதுக்கப்புறம் வைஷ்ணவின்னு சொல்லிட்டு நான்கு பேருமே வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். இதே மாதிரி இன்னும் நிறைய கேள்விகளும் இருக்குது, தொடர்ந்து நம்ம அவங்க கிட்ட அடுத்தடுத்து கேட்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக அவங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு நேரிலே கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியில தான் நாம இருக்கோம். ஸோ இந்த சிறப்பு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் அவர்களே. ஸோ இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து அடுத்ததா பேசுறதுக்காக யார் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கமணி பிரியா, அஜுதர்ஷினி, வைஷ்ணவி, சண்மிதா அப்படின்னு சொல்லி 4 பெண்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து இன்னொரு கேள்வி நான் கிட்ட கேட்கலான் இருக்கேன். நம்ம பாட்டி அம்மா காலத்துல இருந்த பெண்களோட வாழ்க்கையும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினர் பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையும் யோசிச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய மாற்றங்கள். வீட்டு வாசப்படியை தாண்ட யோசிச்ச காலம் போய் இன்னைக்கு விண்வெளி வரைக்கும் தொட்டுட்டு இருக்காங்க. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பெண்களிடையே அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த பெரிய மாற்றம் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்ததா கேள்வியா இருக்கு. இந்த கேள்வி நம்ம எல்லார்ட்டையும் கேட்டலாம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அதாவது நம்ம பாட்டி அம்மா இருந்த காலகட்டங்கள்ல இருந்த பெண்களுடைய வாழ்க்கை முறையும் இன்னைக்கு இந்த தலைமுறையினர் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையும் எப்படி இருக்கு, என்ன மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
6: அந்த தலைமுறையில வந்து எஜுகேஷன் அப்படிங்கறது வந்து பாய்ஸ் மட்டும் தான் படிக்கணும், பொண்ணுங்க வீட்டு வேலை தான் செய்யணும், அந்த மாதிரி நிறைய இருந்ததுன்னா. ஆனா இப்ப வந்து எப்படின்னா, எல்லா ஃபீல்ட்லயுமே கேர்ள்ஸ் அடி எடுத்து வச்சிருக்காங்க. கேர்ள்ஸ் இல்லாத ஃபீல்டே இல்ல. அங்க வந்து கேர்ள்ஸ்க்கு லாக் ஆஃப் எஜுகேஷன் இருந்ததா, ஆனா இங்க வந்து தைரியமா உங்களுக்கு பிடிச்சத படிக்கிறாங்க, இந்த ஃபீல்டுக்குள்ளதான் போகணும் அப்படின்லாம் இல்ல. அவங்க எல்லா ஃபீல்டுக்குள்ளயும் போறாங்க அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி.
7: மாற்றம்னு சொல்லும்போது எஜுகேஷன் லெவலில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. எஜுகேஷன் சொசைட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறது, அதை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அந்த காலத்தில் இருக்கிறது வந்து எப்படின்னா, என்னதான் அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா அப்படின்னாலும் பொண்ணுங்க இப்படி தான் இருக்கணும்னு அவங்க ஒரு மாடல் இருந்தால் கூடயும் கூட அவங்க வந்து சேஃப்டியாக வச்சுருந்தாங்க.
8: ஆக்சுவலி அதிகமான சுதந்திரம் வந்துட்டு வேலை வாய்ப்பும் எஜுகேஷனும் அது அதிகமாக ஆயிருக்கு. என் அம்மாவோ என் பாட்டியோ வந்துட்டு வீட்டில் இருந்தாங்க, வீட்டு வேலையை மட்டும் செஞ்சாங்க, குழந்தைங்களை பார்த்துக்கிட்டாங்க, படிக்கலாம் இல்லை. இதுவே எனக்கு என்னோட இந்த ஜென்ரேஷனுக்கு, நாங்கள் படிக்கிறோம், ஃபியூச்சரில் மேரேஜ் பண்ணிப்போம், ஒர்க் பண்ணுவோம், பட் ஆனால் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், சமைக்கணும், வீடை பார்த்துக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அந்த ஒரு பேர்டன் வந்துட்டு ஒரு பையனுக்கோ கிடையாது. ஆக்சுவலி எஜுகேஷன் வந்துட்டு எங்களை அப்ளூஸ் பண்ணாலும் பேர்டன் அதிகமாக தான் ஆயிருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவல் ஆயிருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ்லையோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுலையோ இந்த ஈக்குவாலிட்டி இன்னும் வரல. அது வந்துட்டு மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
9: அவங்களோட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய பேர் அவங்களாம் இருக்காங்க. அப்போல்லாம் வந்து சொசைட்டி தான் பார்ப்பாங்க, அவங்க ஏதோ சொல்லிடுவாங்களோ, அதெல்லாம் வேணாம் வேணாம் ஊர் சொல்லுன்ட்டு. ஆனால் இப்போ வந்து என்ன சொன்னால் என்ன நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் ஒரு சேஞ்ச் ப்ரோ இது. தே ஆர் பி தெம்ஸ் லைக்.
5: கண்டிப்பாக உண்மைதான். ஏன்னா அடுப்பங்கரையிலிருந்து இன்னைக்கு அதிக பொறுப்புகள் வகிக்கக்கூடிய பெண்கள் எல்லா இடத்துக்கும் எல்லா துறைகள்லையும் இருக்காங்க அப்படின்போது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயமா மாறி இருக்கு. ஸோ இதே சிந்தனையோட பெண்கள் எல்லாரும் இருக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இன்னும் எந்தெந்த இடத்துல சுதந்திரம் கிடைக்கலையோ அந்த இடத்துல எல்லாம் பெண்களுக்கு கண்டிப்பாக சுதந்திரம் கிடைச்சி அவங்க வந்து அடுத்தடுத்து முன்னேறுவாங்க நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டு இருக்க நேர்களே கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியில இண்டிபெண்டன்ஸ் டே அதுவுமா அதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட முக்கியமான ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். வாங்க அவங்க கிட்ட போய் கேட்கறேன் என்ன மாதிரியான பதில்கள் சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. ஸோ சுதந்திரம் அப்படின்றது பெரிய வார்த்தையா இருக்கலாம், ஆனா இந்த சுதந்திர தின பெண்கள் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க சுதந்திரம் அடைஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் அப்படின்னா என்ன, அது என்ன சுதந்திரமா இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய அடுத்த கேள்வி. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது கால் பண்ணி உங்களோட வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்துல என்ன சுதந்திரமா விட்டா பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா எந்த ஒரு விஷயம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. சோ அத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய பெண்கள் கேட்டலாம்.
5: அவங்களோட ஓன் டிசிஷன் தான், அது வந்து பேரண்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ண கூடாது அவங்களையும் அஃபெக்ட் பண்ண கூடாது. அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தா அவங்களோட லைஃப்பும் நல்லா இருக்கும்.
6: எனக்கு வந்து அப்படின்னா வந்து என்னோட லைஃப்ல வந்து மேரேஜ் டிசிஷன் அது மட்டும்தான்.
7: அதாவது ஒரு சொசைட்டி வந்துட்டு என்னை எப்படி பார்க்குன்றதுனால என்னை எங்கள் ஃபேமிலியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணாமல் நீ உன் இஷ்டத்துக்கு இரு, மெயினாக நான் என்னோடய கரியரை சூஸ் பண்ணுறதுலையாக இருக்கட்டும், இப்போ நான் பயோடெக் சூஸ் பண்ணதுமே அதுக்கே நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி சூஸ் பண்ணன்றது எனக்கும் என் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரியர்ஸ் இருக்கக்கூடாது. என்னோட ஃபேமிலி வந்து எஜுகேட்டட் ஃபேமிலி தான், ஸ்டில் அவங்க எனக்கு ஒரு பேர்டனாக தான் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பேர்டன் வந்து ஃப்யூச்சர் கேர்ள்ஸ்க்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
8: லைக்கு என்ன நானாகதான் இருக்கணும், ஏன்னா நீங்கள் வந்து இது பண்ணாதேன்னு சொல்லக்கூடாது, எனக்கு பிடிச்சத நான் பண்ணணும் இதுதான் நான் சொல்லுவேன். இதை கேட்டுட்டு இருக்க பெண்களுமே நீங்கள் நீங்களாக இருங்க, உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழுங்கிறது தான் நான் சொல்லுவேன்.
4: ஒவ்வொரு பெண்ணோட மனசுக்குள்ளேயும் எவ்வளவோ கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்குதுன்றத இந்த 4 பெண்கள் சொல்லும்போது தெரிய ஆரம்பிக்குது. அப்போது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் மனசுக்குள்ளே எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் எவ்வளவோ கனவுகள் இருக்கும், இதை என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? கண்டிப்பாக இன்னையிலேருந்து யோசிச்சு பார்ப்போம்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் சுதந்திரம் அப்படின்றது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து 4 சிங்க பெண்கள் வந்து பேசியிருந்தாங்க. யார் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்மிகா, நாகப்பிரியமணி, அஜுதர்ஷினி, அதுக்கப்புறம் வைஷ்ணவின்னு சொல்லிட்டு 4 பெண்கள் நம்ம நிகழ்ச்சியில சிறப்பான பதில்களை கொடுத்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நேர்களை நிகழ்ச்சியின் இறுதியாக நான் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது அப்படின்றது ஏதோ சலுகை அப்படின்றது கிடையாது, அது அவங்களுடைய அடிப்படை உரிமை. ஒரு பொண்ணு பயம் இல்லாம சுயமரியாதையோட தன்னோட கனவுகளை வாழும்போது தான் இந்த நாட்டுக்கே உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்றதா இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பெண்களுக்கு சுதந்திரம் தர தேவையில்லை, அவங்களோட சுதந்திரத்தை தடுக்காம இருந்தாலே போதும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் உங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்கும் என்னோட சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுதந்திரம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேர்களே. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே. நன்றி.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே குழந்தைங்களுக்காக ஒரு சின்ன கதை ஒன்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே போல இன்னைக்குமே ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரும்பு குரங்கும் பொறுமையின் பாடமும். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல குரும்பு பிடிச்ச குரங்கு ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த குரங்கு குட்டி எல்லார்கிட்டயுமே சேட்டை பண்ணிக்கிட்டு ராவடி பண்ணிக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே அவசர அவசரமா தான் செய்யும். அதாவது கடைசி நேரத்துல தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யும். இப்படிதான் அந்த குரங்கு வந்து டெய்லியுமே பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, மரத்துல ஏறி விளையாண்டுட்டு இருந்தப்போ பக்கத்துல ஒரு மாம்பழ மரத்தை பார்த்துச்சு. அந்த மாம்பழ மரம் ஃபுல்லா நிறைய மாம்பழமா தொங்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே இந்த குறும்பு குரங்குக்கு ஆசை வந்துருச்சு. நம்மளும் மாம்பழத்தை பறிச்சு சாப்பிடணும், பயங்கர டேஸ்டா இருக்கும் போல அப்படின்னு யோசிச்சு மாம்பழத்தை பறிக்கிறதுக்கு மேல ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு யோசனை வந்துச்சு. பொதுவா மாம்பழம் மஞ்சள் கலர்ல தானே இருக்கும், இது என்ன பச்சை கலர்ல இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, ஓகே மாம்பழம் இன்னும் பழுக்கல போல அப்படின்னு மரத்துல இருந்து கீழே இறங்கிடுச்சு. அப்புறம் சாயங்காலம் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க அம்மா கிட்ட போய் அந்த மாம்பழத்தை பார்த்த கதைய சொன்னுச்சு. நான் பார்த்தேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு உடனே அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ பொறுமையா இருந்தா மட்டும்தான் மாம்பழம் வந்து பழுக்கும், மாம்பழம் பழுத்தாதானே இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே அந்த குரங்கு அவங்க அம்மா சொன்னதை கேட்கவே இல்ல. அப்போ அவங்க அம்மா ஒரு விஷயத்தை யோசிச்சாங்க. யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாம்பழ மரத்துக்கிட்ட வந்து ஒரு மாம்பழத்தை பறிச்சுட்டு வந்து இந்த குறும்பு குரங்க சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு அந்த குரங்கு, இது நல்லாவே இல்ல, இது நான் பார்த்த மாம்பழமே இல்ல, நீங்க வேற ஏதோ கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு உடனே இந்த குரங்கையும் அங்கேயே கூட்டிட்டு போய், இந்த பழத்தை தான் நான் பறிச்சுட்டு வந்தேன், சோ இது இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது இப்படிதான் இருக்கும், இது பழுக்கணும்னா நம்ம பொறுமையா இருந்தாதான் அந்த சுவையை நம்மளால சாப்பிட முடியும், நீ பொறுமையாவே இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தாங்க. சோ அன்னையில இருந்தே குரங்கும் பொறுமையா இருக்கிறதுக்கான பலனை தெரிஞ்சுக்கிச்சு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு செயலையும் அவசர அவசரமா செய்யறத தவிர்த்துருச்சு. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், எப்பயுமே அவசரப்படக்கூடாது, அதுதான் நல்லது. ஓகேவா குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: எம் முகமது இஜாமுரி.
1: முகமது, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 6th.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஹரேஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்.
1: சூப்பர். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
2: சயின்ஸ்.
1: சயின்ஸ், வை?
2: நான் சயின்டிஸ்ட் ஆகணும்.
1: சயின்டிஸ்ட் ஆகணுமா? சூப்பர் சூப்பர். கேட்ட உடனே எனக்கு வந்து பயங்கர ஷாக்கு, என்னடா சின்ன பையன் ஆனா சயின்டிஸ்ட் ஆகணும்னு இவ்வளோ பெரிய எய்ம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. சூப்பர், வேற லெவல். நீங்க வந்து செம பெரிய எய்ம் வச்சிருக்கீங்க. சரி, என்ன ஏது அப்படிங்கறது அடுத்தடுத்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானுமே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி கூட. பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS ஸ்டைல்.
1: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங்ஸ், அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS ஸ்டைல்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
0: நீங்க டிராயிங் பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
2: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக SJ ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
3: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
3: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
3: ஃபார் காண்டாக்ட் 6380649701.
4: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
5: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவா வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
4: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
8: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
9: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
10: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட முகமது தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் முகமது கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சைட்லேருந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு பொதுவாக காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா வீட்லேயே நம்ம ஃபஸ்ட்டு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் மேம், எது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்?
11: காய்ச்சலுக்கான மோதோ ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் தான். பேராசிட்டமாலை ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு அவங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த நீங்கள் என்ன பாட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து இவங்க மருத்துவர் என்ன அளவு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவு ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் காய்ச்சல் குறைய ஆரம்பிக்கும். சும்மாவே நம்ம கையை வச்சு பார்த்துட்டு அதை காய்ச்சல்னு நினச்சிக்கூடாது. எப்பயுமே குழந்தைகள் இருக்க வீட்டில் தெர்மாமீட்டர் வச்சுக்கணும். தெர்மாமீட்டரில் 99.5 மேலே காமிச்சா மட்டும்தான் அது காய்ச்சல். அப்போ வந்து நீங்கள் பேராசிட்டமால் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அடுத்து வந்து குழந்தைக்கு டெம்பரேச்சர் குறையலங்கிற பட்சத்தில் தொடச்சி விடலாம். ஆனால் தொடச்சி விடும்போது குழந்தை வந்து இரிட்டபிளாக இருக்கக்கூடாது. குழந்தை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் அந்த டெபிட் ஸ்பஞ்சிங்கிற டேப் வாட்டரை யூஸ் பண்ணி தொடச்சி விடுறத பண்ணணும். பட் குளிக்க வைக்கிறது, குழந்தை நல்லா இருக்காங்கன்னா கண்டிப்பாக குளிக்க வைக்கலாம். வித விதங்கிற தண்ணியில் குளிக்க வைக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னா மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி நார்மலாக இருக்க குழந்தைக்கு குளிக்க வைங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த டெபிட் ஸ்பஞ்சிங் தொடச்சி விடலாம். கொஞ்சம் டெம்பரேச்சரை குறைக்க வழிவகுக்கும். பட் முக்கியமான இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்கும் போது பேராசிட்டமால் தான். மற்ற மருந்துகளை நீங்களாக ஒரு ஆன்டிபயோட்டிக் போடுறது, நீங்களாக வேறு ஒரு ஐபுப்ரோஃபன், மற்ற மருந்துகள் போடுறது வந்து பேரண்ட்ஸாக செய்யக்கூடாது. மருத்துவர் ஆலோசனையோடு தான் எடுத்துக்கணும்.
10: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் இருந்த டவுட், இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து கரெக்டாக அப்படின்ற டவுட்டெல்லாம் வந்து இப்போ கிளியராக இருக்கும்னு நானுமே நம்புகிறேன். ஸோ நிறையா விஷயங்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நான் சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறது ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு அவங்களோட ஆரோக்கியத்தை சீராக பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரே மாதிரி எப்பயுமே உடல்நிலை இருக்காது. சில நேரம் வந்து என்னன்னே தெரியாமல் சளி பிடிக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத, அதாவது சளி பிடிக்கக்கூடிய உணவுகள், அதாவது குழந்தைங்களுக்கு சேராத உணவுகள்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னாலோ, இல்லை இந்த ஜூஸு ஐஸ் அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாவோ அவங்களோட உடம்புல சளி தொந்தரவு ஏற்படுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த உணவுகள் குழந்தைங்களுக்கு சேருமோ அதை மட்டும் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தேவையில்லாத உணவுகள், ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.
12: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ஏன்டா கத்திட்டு இருக்க, என்னாச்சு?
2: ஹே ஃபூல், கத்திட்டு இருக்கனா? நான் எவ்வளவு பெரிய பாட்டு சக்கரவர்த்தி தெரியுமா? பாடிட்டு இருக்க மேன்.
1: இவ்வளவு பாடுறியே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: கேளு கேளு. என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போற?
1: ஒரு பாட்டு போட்டா மட்டும் ஆடவே முடியாது. அது என்ன பாட்டுன்னு தெரியுமா?
2: எனக்கு தெரியாத பாட்டா? அப்படி என்ன பாட்டு?
1: நிப்பாட்டு.
3: ஹே யூ யூ யூ.

0: அது மழை ஏதோ ஒரு நாள் வருது, ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: புதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம முகமது கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்ப நம்ம முகமது கூட பேசிடலாமா? முகமத், நான் வந்து என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்னு கேட்டேன், நீங்க சயின்ஸ், நீங்க ஏன்னு கேட்டதுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னுட்டீங்க. எனக்கு வந்து பயங்கர ஷாக்கு. ஸோ எப்படி உங்களுக்கு வந்து சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன்லாம் வந்துச்சு?
4: ஃபர்ஸ்ட் சயின்ஸ் நல்லா படிச்சு லீஃப் எல்லாம் பாட்டியும் நல்லா அப்சர்வ் பண்ணி சயின்டிஸ்ட் ஆகலாம்.
3: சூப்பர். சரி, எப்பலேருந்து உங்களுக்கு வந்து சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்ம் வந்து வந்துச்சு?
4: சின்ன வயசுலேருந்து.
3: சின்ன வயசுலேருந்தே? ஓகே ஓகே. சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஏது அப்படின்றத கேட்டுடலாம். உங்களுக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? எத்தனை பேர்?
4: ரொம்ப பேர்.
3: கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப பேர்னு சொல்கிறத பார்த்தாலே தெரியுது ஒரு பட்டாளமே இருக்குன்னு. சரி, யார் யாரெல்லாம் அது சொல்லுங்கள்.
4: லோகாஸ்னி, நேத்ரா, பிடோஸ், லட்சுமினா.
3: அது வந்து ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர்லாம் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்றத நீங்கள் மனசில் நினச்சது எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, நீங்கள் தனியாக கிளாஸ்லாம் எங்கேயா போகிறீங்களா? எந்த கிளாஸ் போகிறீங்க?
4: கராத்தே கிளாஸ், சிவாலியா ஸ்போர்ட்ஸ் அகாடமி.
3: சூப்பர். சரி, கராட்டேல என்னென்னலாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க?
4: பஞ்ச், ப்ளாக், ஸ்டாண்ட், கிக் அண்ட் கட்டா.
3: ஓகே, இப்போ என்ன பெல்ட்டில் இருக்கீங்க?
4: ஆரஞ்ச் ஒன்.
3: சூப்பர். அப்போ கண்டிப்பாக நிறைய மேட்செல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க தானே? எங்கெங்கெல்லாம் மேட்ச் அட்டன் பண்ணீங்க?
4: சென்னை, சேலம், ஈரோடு.
3: சூப்பர். சரி ஓகே, இன்னும் வேறு என்னென்னலாம் நீங்கள் வந்து கற்றுட்ருக்கீங்க? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்,
4: ஜிம்னாஸ்டிக், சிலம்பம்.
3: சூப்பர். சரி, உங்களுக்கு கிளாஸில் அதாவது கராட்டே கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ்லாம்?

0: இருக்காங்களா?
1: பாடிரன் நபிசா தேஷ்ணவ்.
0: அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, சூப்பர். சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே இந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஸ்டடீஸ்க்கு போயிடுவோம். எனக்காக ஒரு திருக்குறள் சொல்கிறீங்களா?
1: தீனால் சுத்தப்புன் உலாரும் ஆறதே நாவினால் சுத்தவரு.
0: கேட்ட உடனே பட்டுன்னு திருக்குறள் அழகாக சொல்லிட்டீங்க. இந்த திருக்குறளுக்கான பொருள் தெரியுமா உங்களுக்கு? பாடுறா, பொருளும் தெரியுமா? சரி சொல்லுங்க.
1: இப்போ யாராச்சும் தீயில் சுத்தா ஆயிடுது, பட் நம்ம வாயில் பேர் வச்சோன்னா ஆறாரு.
0: வெரி குட், ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இது வந்து யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு?
1: தமிழ் மேம்.
0: தமிழ் மேம், ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக நம்ம முகமத் கூட பேசலாம். ஸ்டேடியூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி உங்களோட விருப்பமான பாடல் இதுதான் அப்படின்றத எங்ககிட்ட சொல்லிடலாம். ஸோ அந்த பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: ஒரு சூப்பரான ரெசிபி தான் சொல்ல போறேன். ஆக்சுவலா இந்த டிஷ் எல்லாம் நம்ம வீட்டுல செஞ்சு கொடுத்தோம்னு வைங்களேன், கண்டிப்பா அவங்க பயங்கரமா ஆச்சரியப்பட்டுவாங்க. இதெல்லாமா நம்ம வீட்டுல செய்யறாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு டிஷ் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கும். அப்படி என்ன டிஷ்னா கோகனட் புட்டிங் தான். எப்படி நான் சொன்ன மாதிரியே பேரை கேட்ட உடனே சும்மா ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட், தேங்காய் பால் 1 கப், பால் 1 கப், சக்கரை அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை 3 டேபிள் ஸ்பூன். ஆக்சுவலா 3 டேபிள் ஸ்பூன் அப்படின்றதுனால நம்ம இதுல சர்க்கரையே கூட பயன்படுத்தலாம். அடுத்ததா கார்ன்ஃபிளவர் 2 டேபிள் ஸ்பூன், அகரகர் 1 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் திருவினது 2 டேபிள் ஸ்பூன். இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்கிரீடியன்ஸை வச்சு சூப்பரான கோகனட் புட்டிங் எப்படி வீட்டிலேயே செய்யறது அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட், கார்ன்ஃபிளவர் பவுடரை கொஞ்சோண்டு பாலில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும், கட்டி இல்லாம. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல தேங்காய் பால், அப்புறம் சும்மா சாதாரண பால் பிளஸ் சக்கரை, இது மூணுத்தையும் சேர்த்து மிதமான சூட்ல லோ ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விட்டுறணும். அடுத்து சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா அது கூட நம்ம கார்ன்ஃபிளவர் பவுடரை பாலில் கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையுமே இது கூட சேர்த்து நல்லா தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணும். அது லைட்டா கெட்டியாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது கூட நம்ம அகரகர் வச்சிருக்கோம் இல்லையா, அது அப்படியே அது கூட சேர்த்து முழுசா கரையிற அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அது கரைஞ்ச வாட்டி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அது கெட்டியானதுக்கு அப்புறமா தேங்காய் திருவி வச்சிருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட சேர்த்து ஒரு தட்டுல அதை அப்படியே ஊத்தி வச்சிடணும். ஒரு 1/2 hour அது டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறமா அது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல 2-3 மணி நேரம் வச்சு செட் ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டோம்னு வைங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே அந்த ஜெல்லி எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த தேங்காய் போட்ட சூப்பரான கோகனட் புட்டிங் ரெடி ஆயிடும். வீட்லயே கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல இதை ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. அவங்க கூடயே செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். சோ அதனால ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட முகமது தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ முகமது கூட இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இப்போ பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. தனலட்சுமி மேம் கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் எப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இப்போ ஸ்கூல்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10-12 பேர் இல்லையா, 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம தனியாக கேர் எடுத்து ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போது சில பேருக்கு இது வரும், சில பேருக்கு அது வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க மேம்?
5: ஒரு ஆசிரியராக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விதமான மாணவர்களும் நம்ம ஒரு வகுப்பறைக்குள்ளே இருப்பாங்க. அந்த ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும் தன்னுடைய மாணவன் எப்படியெல்லாம் இருக்கான் அப்படின்னு. அதற்கேற்றவாறு ஒவ்வொரு மாணவருக்கும் தனியாக போய் ஒரு டீச்சரால் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. அப்படி இருந்து

0: அவங்க நேம் நஃபிசா. ஃபிசா, சரி, நீங்களும் நஃபிசாவும் வீட்டில் சேர்ந்து விளையாடுவீங்களா? விளையாடுவீங்க, அது வந்து டிக் ஆயிடுச்சு. சரி, இந்த சண்டையெல்லாம் போடுவீங்களா? இது எண்டு உண்டு அப்படின்லாம் தூய் உண்டு. சரி ஓகே, எதுக்கு மேஜரா சண்டை வரும்?
1: இப்போ வந்து என் திங்ஸ் கேட்காம இருக்கிறது, அது இல்லாமல் என் ஃபோன் தெரியாமல் எடுத்து எதாச்சு நோண்டுப்பா, இல்லை என் திங்ஸ் எல்லாம் எடுத்து ஓடிப்பா. அதனால் ஆனாலும் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவேன்.
0: என்னதான் சண்டை போட்டாலும் லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. வெரி குட், இதே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ,
1: தேங்க்யூ,
0: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. இப்போது சூப்பரான பாடல்களை தொடர்ந்து நான் இங்கேருந்து கிளம்புறேன். 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்க கூட பேசுறதுக்காக தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. இயற்கையோட அற்புதங்களை நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட புகழ்பெற்ற நீலமலை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மவுண்ட் பிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைப்பகுதியை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. சிட்னி நகரத்திலிருந்து சுமாரா 100 கிலோமீட்டர் மேற்குல ப்ளூ மவுண்டன்ஸ் தேசிய பூங்காவோட இதய பகுதியில இந்த மலை அமைஞ்சிருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து 1062 மீட்டர் உயரம் கொண்ட மவுண்ட் பிங்க்ஸ் அப்படின்ற எக்ஸ்ப்ளோரஸ் ரேஞ்ச் அப்படின்ற மலைத்தொடரோட முக்கிய சிகரங்கள்ல ஒன்னா இருக்கு. இதை மவுண்ட் கிங் ஜார்ஜ் அப்படின்னுமே சொல்லுவாங்க. இந்த மலையோட தனி சிறப்பு என்ன தெரியுமா? நடைப்பயணம் போகும்போது நிலப்பரப்பும் தாவரங்களும் மெதுவாக மாறிக்கிட்டே இருக்கும். ஆரம்ப பகுதியில் நீலமலைகளுக்கே உரிய மணற்கள் மற்றும் குறுகிய புதர் செடிகள் இருக்கும். ஆனால் உச்சி அணுகும்போது பசால்ட் கற்கள் நிறைந்த நிலப்பரப்பு உருவாகி பசுமையான புல்வெளிகள் மற்றும் செழிப்பான தாவரங்கள் தோன்றுது. ஒரே மலைக்குள்ள ரெண்டு விதமான இயற்கை உலகங்களை பார்க்கறதுக்கும் அனுபவம் கிடைக்குது. இந்த மலையோட பேரு பிரபல தாவரவியலாளர் சர் ஜோசப் பிங்க்ஸ் அவங்களோட நினைவா வழங்கப்பட்டது. 1804 ஆய்வாளர் ஜார்ஜ் கேலி இந்த மலையை அடைஞ்ச முதல் ஐரோப்பியர் அப்படின்ற பெருமையை பதிவு செஞ்சிருக்காருங்க. மவுண்ட் பிங்க்ஸ் இன்னைக்கு புதர்வெளி நடைப்பயணத்துக்கு ரொம்பவுமே பிரபலமான இடமா இருக்கு. குறிப்பா சம்மிட் வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதை சுமார் 1.2 கிலோமீட்டர் நீளமுடைய எளிதான மலைப்பகுதியா இருக்கு. இந்த நடைப்பயணம் குடும்பங்களுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் ஏற்றதா இருக்குங்க. உச்சியில பெரிய காட்சிகள் இல்லைனாலும் வழியிலேயே பார்க்கக்கூடிய பசுமை, காத்தோட சுத்தம், பறவைகளோட குரல், இது எல்லாமே பயணத்தை மறக்க முடியாததா மாத்துது. மலையோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் வால் பக்கத்துல போனோம் அப்படின்னா புகழ்பெற்ற குரோஸ் பள்ளத்தாக்கோட பரந்த காட்சியை ரசிக்கலாம். அதனால புகைப்பட கலைஞர்கள் அதிகம் வருகை தரக்கூடிய இடமா இது இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பகுதி உலக பாரம்பரிய தலமா இருக்கிறதுனால இயற்கை பாதுகாப்பு ரொம்ப அவசியமா இருக்கு. அனுமதியின்றி முகாம் போடுறது தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம போகக்கூடிய இடத்தை சுத்தமாக வச்சிருக்கிறது தாங்க உண்மையான சுற்றுலா பண்பாடாகவுமே இருக்கு. அமைதி, பசுமை, வரலாறு, நடைப்பயணம், இந்த நாளையுமே ஒன்றா அனுபவிக்க செய்யக்கூடிய இயற்கை அரங்கம்தான் மவுண்ட் பிங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS ஸ்டைல்ஸ்.
1: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங்ஸ், அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS ஸ்டைல்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு, திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில், சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது இரண்டாவது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் மூன்றாவது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர் திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன், இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவுல உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களை, ஏற்காட்டில் உலக பழங்குடியினர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. அந்த நாளில் நான் வந்து அங்கே போயிருந்தப்போ அங்கே கோவிந்தன் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேங்க. அவர் பழங்குடியின பேரவையோட தலைவராக இருக்காரு. அவர் நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாருங்க. அதில் ஒரு விஷயம்தான், விவசாயம் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கு. விவசாயியோட விலையை விவசாயினால் நிர்ணயிக்க முடியலை. அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்துட்டு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற சில கோரிக்கைகளையும் அவர் நமக்காக பகிர்ந்திருக்காரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம். என் பேர் எம் கோவிந்தன். எம் ஆரமங்கலம். 40 ஆண்டு காலமாக அந்த சங்கத்தில் இருக்கேன். ஒரு ஹமாம் சோப்பு 10 ரூபான்றான், ஒரு பிளேடு வந்து 5 ரூபான்றான், செல்லும் 30,000ன்றான். ஆனால் எல்லாம் நிர்ணயம் பண்ணுறான். விவசாயியோட பொருளுக்கு அவன் நிர்ணயம் பண்ணல. ஒரு மூட்டை வெங்காயம் கொண்டு போனோம்னா, இல்லை கடலை கொண்டு போனால், ஓ மூட்டை கடலைக்காயை நான் 200 ரூபாய்க்கு எடுத்துக்கொண்டான். எடுத்து மறந்து வச்சா அது அவன் கடலைக்காயாக மாறுது. அப்போ அவன் வேலை சொல்கிறான், ஒரு மூட்டை கடலைக்காய் நான் 500 ரூபாய்க்கு விற்பேன். அவன் மட்டும் எப்படி வேலை சொல்கிறான்? விவசாயி அவன் களை வெட்டி விதைச்சி ஏறு ஊட்டி தண்ணி பாய்ச்சி ஆளை வச்சு கூலி ஆளை வச்சு பொறிக்கும் பொழுது அவனுக்கு தான் எவ்வளோ செலவுன்னு தெரியும். அதை கணக்கு போட்டு தான் பண்ண முடியும். ஆனால் விவசாயி கணக்கு போட்டால் உழக்கு மிஞ்சாதுன்றான். உழைச்சவங்க கணக்கு போட்டால் உழக்கு மிஞ்சாதுன்றாங்க. அந்த சூழ்நிலையில் விவசாயி நல்லா இருந்தால் மட்டும்தான் நாடு நல்லா இருக்கு. பணம் நிறைய இருக்கு, சாப்பிட முடியுமா? தங்கம் நிறைய இருக்கு, சாப்பிட முடியுமா? ஆனால் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இப்போ இருக்கிற அரசு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கு. நான் எந்த கட்சியும் சாராதவன். ஆனால் விவசாயிகள் வாழணும்னா அவன் சேத்துல கை வச்சாதான் எல்லாரும் சோத்துல கை வைக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது விவசாயம் முன்னேற்றுறதுக்கு எந்த விதமான அரசு எல்லாம் சரி, எல்லாரும் சரி, ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கிறாங்களே, பன்னாட்டு நிறுவனம் வருது, தொழில்துறை வருது, அதெல்லாம் வருது, அதெல்லாம் பெருகுது. விவசாயம் மறைஞ்சு போகுது. மீண்டும் பழைய கல்ச்சர் வரணும். யூரியா இல்லாமல் மண் மலடாயிடுச்சு, மண் மலடா போச்சு. யூரியா போட்டு அந்த காலத்தில் இந்த ஏர் ஓட்டும் பொழுது, அந்த உழவு ஓட்டும் பொழுது அந்த இடத்துல புழு இருக்கும். இப்போ புழு கிடையாது. உரம் போட்டு மண் செத்து போய் மண் மலடாயிடுச்சு. அதனால் விவசாயம் மீண்டும் பழையபடி சாம வரவு தெனை குள்ளு அவரை தோற வரணும்னா பழைய விவசாயத்தை மாறினாதான். இன்றைக்கி இவரெல்லாம் எங்கள் ஊரில் என்னோட பெரியவர் இன்றைக்கி இருக்கார். அவர் செய்கிற வேலை என்னால் செய்ய முடியாது. அவர் சாப்பிட்ட சாப்பாடு, ஆனால் அந்த அளவுக்கு இன்றைக்கி உணவு இல்லை. அதனால் ஆயில் குறைப்போம். அது உணவு தான், உணவே தான் மருந்து, மருந்தே தான் உணவு. அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் இன்றைக்கி விவசாயம் மீண்டும் பழைய நிலைக்கு வரணும்.
3: ரொம்ப பொறுமையாக நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி அண்ணா. நேர்களே, தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பை எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.
3: நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க வெறும் தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட மூன்றாவது பகுதியில எப்பயுமே ஏற்காடு மக்களோட கலை கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுப்போம். அந்த வகையில இன்னைக்கு நார்த்தஞ்சேடு பகுதியில பார்வதி அப்படின்ற ஒரு அக்கா நமக்காக ஒரு கும்மி பாட்டை பாடினாங்க. அந்த பாட்டை இப்ப நீங்க கேட்க போறீங்க, வாங்க கேட்கலாம்.
7: நான் கொச்சவத்தையில கட்டி கிட்டா மணித்தலாளா, அந்த மாமியாரும் கண்டு கிட்டா மணித்தலாளா, மகனிடம் சொல்லி விட்டா மணித்தலாளா, இந்த மா

வீட்டா மணி தில்லாலா, இந்த மாடு கட்டு தூணுனால மணி தில்லாலா, என்ன மாறி மாறி அடிக்கிறாங்க மணி தில்லாலா, கொல்ல வறுத்துக்கிட்டு மணி தில்லாலா, கொதவதையில் கட்டிக்கிட்டு மணி தில்லாலா, மாமியாலும் கண்டுகிட்டா மணி தில்லாலா, மகனிடம் சொல்லிக்கிட்டா மணி தில்லாலா, இந்த மாடு கட்டு தூணுனால மணி தில்லாலா, இங்கே மாறி மாறி அடிக்கிறாரு மணி தில்லாலா, எல்லா வறுத்துக்கிட்டு மணி தில்லாலா, இந்த இலைவரம் கட்டிக்கிட்டா மணி தில்லாலா, இங்கே மாமியாலும் கண்டுகிட்டா மணி தில்லாலா, இங்கே மாமனாரை சொல்லிக்கிட்டா மணி தில்லாலா, இந்த கண்டு கட்டம் தூணுனால மணி தில்லாலா, என்னை கட்டி போட்டு அடிக்கிறாங்க மணி தில்லாலா, இந்த மாடு

மணி தில்லாலா, இந்த மாடுகட்டு தூணுனால மணி தில்லாலா, என்ன மாறி மாறி அடிக்கிறாங்க மணி தில்லாலா, கொல்ல வறுத்துக்கிட்டு மணி தில்லாலா, கொதவதையில் கட்டிக்கிட்டு மணி தில்லாலா, மாமியாலங்க

0: மாறி மாறி அடிக்கிறாரு மணித்தலாலா, எல்லா வருத்துக்கிட்டு மணித்தலாலா, இந்த இலைவரம் கட்டிக்கிட்டா மணித்தலாலா, இங்கே மாமியாலும் கண்டுக்கிட்டா மணித்தலாலா, இங்கே மாமனார சொல்லிக்கிட்டா மணித்தலாலா, இந்த கண்டுகட்டம் தூணுனால மணித்தலாலா, என்ன கட்டி போட்டு அடிக்கிறாங்க மணித்தலாலா.
1: எப்படிங்க இருக்கு, ரொம்ப அருமையா இருக்குல்ல? இந்த பாடலை பாடி கொடுத்த பார்வதி அக்காவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, இயற்கை மருத்துவம் அப்படின்னாலே வந்துட்டு இந்த பழங்களை சொல்லுவோம். அந்த வகையில் ஏற்காட்டில் பல பழங்கள் இருக்குங்க, இயற்கை மருத்துவத்துக்கு பயன் தர மாதிரி. அப்படி ஒரு பழம் தான் மாதுளை, மலை மாதுளை. நேர்களே, கேடுநாரேகம் பினோஷா, தமிழில் மலை மாதுளை அப்படி இல்லைன்னா காரை அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ தாவரம் தாங்க இது. இந்த தாவரம் ரூபேசிய குடும்பத்தை சேர்ந்த பூக்கக்கூடிய தாவரம் தான். தெற்காசியா மற்றும் பல ஆசிய நாடுகளில் இயற்கையாக வளர்ந்துட்டு இருக்கு. கிராமப்புறங்கள், மலை சரிவுகள் மற்றும் வறண்ட பகுதிகள்லையும் இது இருக்குங்க. மலை மாதுளையோட சிறப்பு என்ன அப்படின்னா, அதோட இலை, பட்டை, வேர், பூ, காய் அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா பாகங்களும் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த தாவரத்துக்கு முக்கிய இடம் இருக்குது. இதோட பழங்கள் உணவாகவும் சில பாரம்பரிய மருந்து தயாரிப்புலேயும் பயன்படுத்தப்படுது. விஞ்ஞானிகள் இந்த தாவரத்தில் பல உயிரியல் செயற்பாட்டு மூலப்பொருட்கள் இருக்கிறதா நம்புகிறாங்க. பிளாவனாய்டுகள், ஆல்கலாய்டுகள், டானின்கள், லிக்னான்கள், டெர்பனாய்டுகள் மற்றும் மனம் இருக்கக்கூடிய ஆவியாகக்கூடிய எண்ணெய்கள் மாதிரியான பல வேதிப்பொருட்கள் இதில் கண்டறியப்பட்டிருக்கு. சமீபத்திய ஆய்வுகள் இதோட ஆக்சிஜனேற்ற தடுப்பு, அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் நீரிழிவு தொடர்பான ஆய்வு திறன்களை ஆராய்ஞ்சிட்டு வராங்க. ஆனால் நேர்களே, இது எல்லாமே ஆய்வு நிலையிலேயோ பாரம்பரிய பயன்பாட்டிலேயோ கூறப்படக்கூடிய தகவல்கள் மட்டும்தான். மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எந்த மூலிகையையும் மருந்தா பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. இந்த தாவரத்துக்கு பல மொழிகள்ல பல பெயர்கள் இருக்கு. தமிழ்ல காரை, சிங்களத்துல குக்குருமான், நேபாளில மதன்பால், தெலுங்குல மங்காமரம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. ஒரு தாவரம் பல மொழிகள்ல பெயர் பெற்றிருக்கிறது அது மக்களோட வாழ்க்கையோட எவ்வளவு நெருக்கமா இருக்கு அப்படின்றத காட்டுதுங்க. மலை மாதுளையோட பூக்கள் முதல்ல வெள்ளையா மலர்ந்து அதுக்கப்புறம் மஞ்சள் நிறமா மாறுது. இது ஒரு சுவாரஸ்யமான அம்சம்தான். இந்த நிறம் மாற்றத்தினால சில பகுதிகளில் இதை முதல் நாள் பூ மற்றும் இரண்டாம் நாள் பூ அப்படின்னு அழைக்கிறாங்க. நேர்களே, நம்ம சுற்றுப்புறத்தில் வளரக்கூடிய தாவரங்கள் வெறும் பசுமை மட்டுமல்ல, அது மருத்துவ அறிவு, மக்கள் பண்பாடு மற்றும் இயற்கை அறிவியலோட பொக்கிசமாகவுமே இருக்கு. மலை மாதுளை அதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டா இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயவான்

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோங்க. அந்த வகையில் இன்னைக்கு யாக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியாவோட தனித்துவமான பழங்குடி மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. யாக்கோ மக்கள் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பிராந்தியத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய குரேக்கர் தீவு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த பழங்குடியினர்கள். இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த இவங்களோட வாழ்க்கை முறை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் இன்றைக்குமே ஆய்வாளர்களோட கவனத்தை ஈர்த்துட்டு வருதுங்க. யாக்கோ அப்படின்ற பேருக்கே ஒரு சுவாரஸ்யமான பின்னணி இருக்குது. அவங்களோட மொழியில் யாக்கோ அப்படின்றது இல்லை அப்படின்னு பொருளுங்க. ஆன்ஹம் நிலப்பகுதியில் வாழ்ந்த சில பழங்குடியினரோட பெயர்கள் அவங்க இல்லை அப்படின்றதுக்கு பயன்படுத்திய சொல்லோட அடிப்படையில் அமைஞ்சிருந்தது. அதில் ஒன்று தான் யாக்கோ. இவங்களோட மொழி மார்க் அப்படின்னு அழைக்கப்பட்டதுங்க. மொழி அப்படின்றது வெறும் தகவல் பரிமாற்றத்துக்கான கருவி மட்டும் இல்லை, அது ஒரு சமூகத்தோட வரலாறு, பண்பாடு மற்றும் வாழ்க்கை முறையையும் பாதுகாக்கக்கூடிய பொக்கிசமாக இருக்குது. அந்த வகையில் மார்க் மொழியும் யாக்கோ மக்களோட அடையாளமாக இருந்தது. யாக்கோ மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 780 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாக இருந்தது. குரேக்கர் தீவு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எதிரில் இருந்த பிரதான நிலப்பகுதியிலையும் அவங்க வாழ்ந்தாங்க. கடலையும் நிலத்தையும் நம்பியே தான் அவங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருந்தது. மீன்பிடித்தல், வேட்டையாடுதல் மற்றும் இயற்கை வளங்களை பயன்படுத்தி வாழ்றது இவங்களோட முக்கிய வாழ்க்கை முறையாக இருந்ததுங்க. 19ஆம் நூற்றாண்டில் அந்த பகுதிக்கு வந்த ஐரோப்பிய ஆய்வாளர்கள் யாக்கோ மக்களை பற்றி பல குறிப்புகளை எழுதி வச்சாங்க. அந்த காலத்தில் அவங்க தலைவரா மிமாலு அப்படின்றவர் இருந்ததா பதிவுகள் சொல்லுதுங்க. சமூகத்தை வழிநடத்துறதுலையும் மக்களை ஒருங்கிணைக்கிறதுலையும் தலைவர்களோட பங்கு முக்கியமானதாக இருந்தது. ஆனால் வரலாற்று பதிவுகளை படிக்கும்போது ஒரு விஷயத்த நினைவில் வைக்கணுங்க. அந்த காலத்தில் எழுதப்பட்ட பல குறிப்புகள் ஐரோப்பியர்களோட பார்வையில் எழுதப்பட்டது. அதனால பழங்குடியின மக்களை பற்றி சில வர்ணனைகள் அவங்களோட சொந்த பண்பாட்டை முழுமையாக பிரதிபலிக்காமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆய்வாளர்கள் பழங்குடியினரோட பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் அறிவை அதிக மரியாதையோடு அணுகிறாங்க. இன்றைக்குமே யாக்கோ மக்களோட வரலாறு, மொழி மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு தாங்க வருது. உலகத்தோட பல பழங்குடியின சமூகங்களை மாதிரியே அவங்களும் தங்களோட அடையாளத்தையும் கலாச்சார மரபையும் பாதுகாக்க போராடிட்டு வராங்க. நேர்களே, உலகத்தோட ஒவ்வொரு பழங்குடி சமூகமும் மனிதகுல வரலாற்றோட ஒரு முக்கிய அத்தியாயமாக இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை முறையையும் பாரம்பரியத்தையும் தெரிஞ்சுக்கிறது உலகத்தோட கலாச்சார பன்முகத்தன்மையை மதிக்கிறதுக்கு நமக்கு உதவுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து தடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.
3: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளார ஒரு முதியவர் வராங்க. சட்டையெல்லாம் இல்லாமல் வெறும் துண்டை போர்த்திட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளார வராங்க. காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி விசாரிக்கிறாங்க. அவர் வந்து என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து ஒரு யாசகர், மக்கள்கிட்ட யாசகம் மூலமாக பெறப்பட்ட தொகையை மக்களுக்கே வழங்கக்கூடிய முதலமைச்சரோட நிவாரண நிதிக்கு இந்த பணத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. இதை கேட்டதும் காவல்துறை அதிகாரிகள் அவரை அன்போடு அனுமதிக்கிறாங்க. நேராக ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளார போகிறாரு, அதிகாரிகளை மீட் பண்ணுறாரு. 10,000 ரூபாயை மக்கள் பணத்திற்காக அவர் வந்து கொடுக்குறார். அவருடைய கதை தாங்க இன்றைக்கி நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் சாதாரண ஒரு விஷயமா அப்படின்னா இல்லைங்க. பொதுவாக பெரிய பிஸ்னஸ் பண்ணி லட்சக்கணக்கான பணங்களை சம்பாதிக்கிறவங்க கூட பிற்காலத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடும், பிற்காலத்தில் நமக்கு தேவைப்படும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ, ஏதாவது வேறு பிரச்சனைகள் இதற்கெல்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை சேமித்து வச்சுப்பாங்க. ஆனால் எந்த வித பின்புலமே இல்லாமல், ஏன்னா அவரே வந்து யாசகம் வாங்கி தான் சாப்பிட்ருக்குறாங்க. அப்படி யாசகம் வாங்கின பணத்தில் அந்த பணத்தை அவர் சேமித்து வச்சுருந்தா கூட அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா பிற்காலத்தில் அவருக்கு கண்டிப்பாக வந்து அந்த பணம் தேவைப்பட்டிருக்கும். ஃப்யூச்சரில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரலாம், அவருக்கு வந்து நடக்க முடியாமல் போகலாம், உடம்பு சரியில்லாமல் போகலாம். இப்போ அவர் சேமித்து வைக்கிறதுல எந்தவித தப்புமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஒரு பணத்தையும் மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுக்குறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய உள்ளம் ஒரு உயர்ந்த உள்ளமாக இருந்திருக்கும் அப்படின்றது தெரியுதுங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9 7 8 7 7 0 107.8. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு, திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாத சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த பரமத்தி பீமேஸ்வரர் கோயில் ஒன்னு இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டின நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அசுவமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாடி நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கம் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு ஒரு யாசகர், அவர் மக்கள்கிட்ட யாசகம் மூலமாக பெறப்பட்ட தொகையை மக்களுக்காக மக்களோட நிதியான முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்துருக்கிறாருங்க. அதாவது ஒரு 10,000 ரூபாய் ரீசெண்டாக கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பின்புலத்தெல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்போ அவருடைய நேட்டிவ் வந்து தூத்துக்குடி மாவட்டங்க, தூத்துக்குடி தான் அவருடைய சொந்த ஊர். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சாத்தான் குளம், ஆலங்கிணறு அப்படின்ற ஒரு இடத்தை சேர்ந்தவர். இவருடைய பேர் புல் பாண்டியன். அவருக்கு இப்போ வந்து 75 வயசு ஆகுதுங்க. திருமணம் ஆகி 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மகன் இருக்கிறாங்க. இவருடைய மனைவியோட பெயர் வந்து சரஸ்வதி. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் இப்போ அவங்க மனைவியோட இறப்புக்கு அப்புறமா தனிமையில் ரொம்ப வாடுறாரு. கடந்த ஒரு 40 வருஷங்களுக்கு மேலாக மும்பை அதற்கப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய பெரிய நகரங்களில் யாசகம் பெற்று வாழ்ந்து வராரு. ஒரு கட்டத்தில் சேலமும் வராரு. அதாவது எனக்கு ரொம்ப பெரிய தொகை தேவையில்லை, சேவைக்காக இந்த பணத்தை நான் வந்து வழங்குறேன், எல்லா மாதமும் நான் யாசகம் பெறக்கூடிய பணத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை என செலவுக்கு வச்சுக்கிட்டு மற்ற பணத்தை வந்து நான் யாசகம், அதாவது முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அந்த மாவட்டத்தில் போயிட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு உயர்ந்த மனம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அவருடைய மனதை. இவருடைய வாழ்க்கை அப்படின்றது இவருக்கு வந்து நிறைய ஒரு படிப்பணியை வந்து கொடுத்துருக்கலாம். அந்த ஒரு சூழ்நிலையினால் இவர் வந்து இந்த ஒரு கைண்ட்னஸ்குள்ளார வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு பெரிய மனம் இருந்தால் தான் இது பாசிபிளும் கூட. ஸோ தன்னுடைய மகனுக்காக, மகளுக்காக, பேரம்பேத்திகளுக்காக பணத்தை சேமித்து வைக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு பணத்தில் யாசகம் பெற்று அந்த பணத்தை திரும்பவும் மக்கள்கிட்டே கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு நபராக இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க.
7: Hi friends, my name is MS Venkat. I am an independent music composer. இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ஹோப்பு ராஜா. உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை சோனாயப்பம்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஒரு
2: பாட்டு போட்டா மட்டும் ஆடவே முடியாது, அது என்ன பாட்டுன்னு தெரியுமா?
1: எனக்கு தெரியாத பாட்டா? அப்படி என்ன பாட்டு?
2: நிப்பாட்டு.
3: Hey, you.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர்நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, புல் பாண்டியன் அப்படின்ற ஒருவருடைய கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். இவருடைய நேட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அப்படின்ற ஒரு இடம். அங்கே வந்து ஆலங்கிணறு அப்படின்ற ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் பல இடங்களுக்கு வந்து போகிறாரு. குறிப்பாக மும்பை போன்ற நகரங்களுக்கு அங்கே வந்து போயிட்டு யாசகம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாருங்க. அங்கே அந்த யாசகம் பெற்ற பணத்தை ஒரு மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முதலமைச்சர் நிவாரண நிதிக்கே வந்து அவர் கொடுக்குறாரு. அதாவது ஒரு 40 வருஷங்களாக இதே ஒரு விஷயத்தை அவர் வந்து பண்ணிகிட்ருக்கிறார். எதுக்கப்புறம் அப்படின்னா அவருடைய மனைவியோட இறப்புக்கு அப்புறம் அந்த தனிமை வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அதனால் பல இடங்களுக்கு போகிறாரு. ஒரு கட்டத்தில் யாசகம் பெற்று அவர் வந்து உணவு சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை. அந்த யாசகம் பண்ண பணத்தில் ஒரு மிச்சத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அவர் கொடுக்குறாருங்க. அதுவும் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் அவர் யாசகம் பெற்ற எல்லா பணத்தையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பொது நிவாரண நிதிக்கு வழங்கியிருக்கிறாருங்க. அது மட்டுமே இல்லாமல் தமிழகம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா 470 ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த பள்ளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கிறதுக்காக அவருடைய யாசக பணத்தை வந்து முழுமையாக கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி தொடர்ந்து மாவட்டமாக ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக அவர் வந்து பணத்தை கொடுத்துட்டு வர்றாரு. அப்படி கடந்த மாதம் கோவையில் யாசகம் பெற்ற அந்த 10,000 ரூபாயை சேலம் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்து முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அங்கே இருந்த பத்திரிகையாளர்கள்லாம் இவரை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற காவலர்கள்லாம் இவர் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் இவர் அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் பிள்ளார வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. அதற்கப்புறமா பத்திரிகையாளர்கள்லாம் இவர் வந்து யார், எங்கேருந்து வராங்க, எதற்கு இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் இவரை பற்றி தெரிய வந்திருக்கு எல்லாருக்குமே. தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, தூத்துக்குடியைச் சேர்ந்த புல் பாண்டியன் அவரோட ஒரு கதை தாங்க. ஒரு 40 வருடங்களாக அவர் வந்து யாசகம் பெற்று அந்த ஒரு பணத்தை, மிச்சம் இருக்கிற பணத்தை, அவர் சாப்பிட்டு அவருடைய செலவுக்கு மிச்சம் இருக்கிற பணத்தை முதலமைச்சரோட பொது நிவாரண நிதிக்கு சேவை பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு வராருங்க. 40 வருடங்களுக்கு மேலாக அவர் வந்து இந்த ஒரு பணி செஞ்சுட்டு வராரு இல்லைங்களா. இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, 1,65,00,000 ரூபாய் வந்து கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி யாசகம் பெற்று கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களுக்கு அவர் வந்து இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்கிறாரு. இப்படி 75 வயசான இந்த ஒரு முதியவர் மக்களிடம் யாசகம் பெற்ற பணத்தை சேமித்து கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் மீண்டும் மக்களுக்கே அந்த ஒரு பணத்தை திருப்பி கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்லேயும் அதே மாதிரி அதை படிக்கிறவங்க அதை கேட்குறவங்க மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எல்லாருக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அந்த சுயநலத்தோட விகிதத்தை ஒரு 0.1% இந்த ஒரு கதை வந்து குறைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து உதாரணமாகவும் இவர் வந்து இருக்கிறார். இவருடைய பேர் வந்து புல் பாண்டியன். இவருடைய கதையை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலுக்கும் நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். அந்த பாட்டை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ண வேண்டிய நம்ம நிலைய எண் 9787-7107.8. இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்க கூட. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்னைக்கு புல் பாண்டியன் அவரோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு 40 வருஷமாக நிறைய இடங்களுக்கு பயணித்து அந்த இடங்களில் ஒரு யாசகம் பெறக்கூடியவராக இருந்திருக்கிறார். 40 வருடங்கள், அந்த 40 வருடங்கள் அவர் யாசகம் பெற்ற பணத்தை திரும்ப மக்கள் சேவைக்காக முதலமைச்சரோட பொது நிவாரண நிதிக்கும், அதே மாதிரி மாணவர்கள் அந்த கல்வி உபகரணங்கள் வாங்கிறதுக்காக அந்த ஒரு தொகையையும் கொடுத்துருக்கிறாருங்க. ஸோ இது தூரத்தில் இருந்து பார்த்தா இது ஒரு சாதாரண விஷயம், சாதாரண நிகழ்வு மாதிரி தெரியலாம். ஆனால் அவரோட ஃபேமிலியை விட்டு அவருடைய மனைவி இறந்ததுக்கப்புறம் தனிமையில் வெளியே வராரு. அப்போ அவர் யாசகம் பெறாரு. அந்த தொகை வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இவருடைய தேவை போக ரொம்ப அதிகமான ஒரு பணம் இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ தேவையில்லை, சேவைக்காக நம்ம வந்து பணத்தை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் யாசகம் பெற்று மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கொரோனா காலகட்டத்தில் இவருடைய பணி வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. அதே மாதிரி 470 ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகளுக்கு தேவையான உபகரணங்களை யாசகம் அளிச்சிருக்கிறார். ஸோ இந்த ஒரு மனசு ரொம்ப உயர்ந்த மனசு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இவரோட கதை உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த கதை கேட்டதுக்கப்புறம் இது எப்படிங்க பாசிபிள், 40 வருடங்களில் 1 கோடி ரூபா 60 லட்சம் ரூபா எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்திருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் நிறைய நகரங்கள், பெரிய பெரிய நகரங்கள், மும்பை, அதுக்கப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய நகரங்கள், எல்லா இடத்துக்குலேயுமே அவர் வந்து யாசகம் பெற்றிருக்கிறாரு 40 வருஷங்களாக. ஸோ இந்த கதை ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இந்த கதை பிடிச்சிருக்கு நாகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிலை 9787770108. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். பாய் பாய் நேயர்களே.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.